நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 பாத்ரபத மாதம் 14 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5 நாள் இன்று சனிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குறள். நயன் இளன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்திலமைந்த இக்குறட்பா கூறும் பொருள், ஒருவன் பயனில்லாத பொருட்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் 193வதாக அமைந்த அந்த குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு, நயன் இளன் என்பது சொல்லும் பயன் இல பாரித்து உரைக்கும் உரை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:53:50. நிகழ்ச்சி நிரல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள விழாவின் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை இன்று காலை 11:25 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம். வழங்குபவர் கே. ஆர். சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள். அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா காலை 8:00 கப்பலோட்டிய தமிழன் வாவோசி பிறந்த நாள் சிறப்புரை. வழங்குபவர் தூத்துக்குடி வாவோசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி. சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. கே. பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர். சுபஸ்ரீ அவர்கள் வயலின். பூங்குளம் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். ஆர். சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி.

நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு: உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சரவணன். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கடசுப்ராய நாயக்கர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு இளைய பாரதம். சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறுகிளிகள், புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஐஎம்ஆள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஆசிய T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டித் தொடரின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05 மற்றும் 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, 8:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: Higher education, established in 1926 by eminent industrialist and philanthropist Sir Shriram, the college has, over the past century, nurtured generations of scholars, professionals, administrators, entrepreneurs, policymakers, and nation builders. Vice President C.P. Radhakrishnan will be on a day-long visit to Chennai in Tamil Nadu today. He will participate in India Valves 2026, a national academic meeting focused on advancing the treatment of valvular and structural heart diseases. He will also launch the India Valve Registry at Guindy in Chennai. The External Affairs Ministry has said three more Indian nationals, including a five-year-old child, have been rescued from the flood-hit Trishuli Bazar area of Nepal, bringing the total count of Indian evacuees to 169. Sharing border updates on the safety of Indian nationals while briefing media in New Delhi yesterday, MEA spokesperson Randhir Jaiswal said 275 Indian nationals remain missing. He noted that 1,907 Indians have safely crossed over to Nepal from China. Mr. Jaiswal said that the Indian Embassy in Kathmandu is facilitating the return of Indian evacuees on flights back home. The spokesperson said India has supplied around 95 tons of relief material to Nepal since the devastating flash floods hit the country on the 26th of last month. The UN General Assembly has voted to replace the traditional world map with one that more accurately reflects the size of Africa. The Correct the Map resolution, sponsored by Togo and backed by African Union members, passed with the support of 164 nations, include France and the UK. The United States was the only nation to vote against it, while six countries abstained. The UN vote is non-binding, but it will encourage governments and institutions to stop using the traditional Mercator map. The National Testing Agency has released admit cards for candidates appearing for UGC NET June 2026 in English, Commerce and Sociology on the 9th and 10th of this month. Candidates can download their admit cards from ugcnet.ta.nic.in using their login credentials. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till 9th of this month. Union Home and Cooperation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, he said, India is moving towards becoming a global sporting hub. And that is the end of this news bulletin.
1: Neeram 6 mani 10 nimadam.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல்பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன்

0: என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலர பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. தெய்வீக ராகம்

நேரம் 6:25:15. தெய்வீக ராகத்தில் அடுத்து ஹாஜி எஸ் சையத் அலி, லாவண்யா ஆகியோர் பாடியிருப்பது.

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 6 திருவிழாவில் சுவாமி கோரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா. இரவு சுவாமி வெள்ளிரதத்திலும் அம்மன் இந்திர விமானத்திலும் எழுந்தருளி திருவீதியுலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கம்பேட்டை அருள்மிகு பெரியநாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாகசால பூஜை ஆரம்பம், கோபூஜை, வேதிகார்ச்சனை. மாலை யாகசால பூஜை ஆரம்பம், விமான கலசங்கள் ஸ்தாபிதம், திரவியாகோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 19 சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: நட்டதே ஒரு காணி, அதுல கால் காணி ஒரே பதறா இருக்கு, பயிர் உக்காந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல.
1: கருத்தமுத்து, கருத்தமுத்து,
0: வா வா கருத்தமுத்து, வா வா வா.
1: என்னப்பா கால நேரத்துல வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்க?
0: உன்னதாமா எதிர்பார்த்தேன், வர நேரத்துல கரெக்டா வந்துட்ட பாணி.
1: என்னப்பா என்ன விஷயம்?
0: ஒண்ணு இல்ல, ஒரு காணி நெல் நட்டேன், அதுல கால் காணி அரை காணி கிட்ட எல்லாமே பதறா இருக்கு.
1: ஓஹோ,
0: அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறேன். அந்த கதிர் எல்லாம் பாருப்பா, பட்டு போய் இது பாருப்பா.
1: எப்பா நீ காட்டுறத பார்த்தா இதுல வெள்ள கதிரா இருக்குது, பதறா இருக்குது.
0: ஆமா,
1: அப்புறம் அந்த கையில பார்த்தா என்ன என்ன கதிரே வரலையா, அதுல கூட பாதிப்பு இருக்கா?
0: ஆமாப்பா, இது கதிர் வராமலே பட்டு போய்க்குது, அது கதிர் வந்து வெள்ள கதிரா இருக்குது.
1: எப்பா இது வேற ஒண்ணும் இல்ல, குருத்து புழு தாக்கி இருக்கு.
0: என்னது, குருத்து புழா?
1: ஆமாப்பா, குருத்து புழுவுடைய தாக்கம்

0: இருந்ததுனாதான் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தோன்றும்.
1: ஓஹோ,
0: இந்த குருத்துப்புழு நெல்லுல தான்ப்பா அதிகமாக பாதிப்பை உண்டு பண்ணுது.
1: அடடடா,
0: இதுவும் அப்புறம் இலை சுருட்டு புழு இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: இது ரெண்டும் சேர்ந்து மகசூலில் 60% வரைக்கும் இழப்பை ஏற்படுத்துதுப்பா.
1: ஐயோ, என்ன செய்யறது, கடன் வாங்கி நெல் பயிரிட்டுக்கிறேன் நானே.
0: சரி சரி சரி, ஒன்றும் பயப்படாத, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் இருக்கு. முதல்ல நான் கேட்கறதெல்லாம் நீ கொஞ்சம் பதில் சொல்லு.
1: சரி,
0: இப்போ இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்?
1: எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: இந்த குருத்து புழு அதனுடைய தாய் அந்து பூச்சி இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது நெல்லோடைய இலை இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதில் நுனி பகுதியில் மேல் பக்கமாக தான் 100-200 முட்டை வரைக்கும் இட்டிருக்கோம். வயல் அதெல்லாம் தென்படுதா?
1: ஆமாம் ஆமாம், தென்படுதுப்பா, இந்த நெல் சோலையில் கூட பாரு.
0: எப்பா, இது உண்மையிலேயே குருத்து புழுவுடைய தாக்குதல் தான்ப்பா. இந்த தாக்குதலை இந்த குருத்து புழு எப்படி செய்யுது அப்படிங்கிறத நான் உனக்கு முதல்ல சொல்லிடுறேன்.
1: சரி.
0: ஏன்னா நீ தெரிஞ்சுக்கிட்டீனாதான் இந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கலாம்.
1: தெளிவாக சொல்லுப்பா.
0: இப்போ பெண் அந்து பூச்சி, இதை நீ பார்த்துருக்கியா?
1: ஆ, பார்த்துருக்கேன்.
0: எப்படி இருக்கும்?
1: நம்ம அந்த விரல் சைஸ் சின்னதாக இருக்கும்பா அப்படியே.
0: எப்பா, விரல் சைஸை விட இன்னும் சின்னதாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதை தொட்டோம்னா மாவு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன செய்யும்னா, நெல்லுடைய அந்த இலை இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதில் 200-300 முட்டைகள் கூட இடும் சில நேரத்தில்.
1: அவ்வளோ முட்டையாக இடும்?
0: ஆமாம்ப்பா. அதுக்கு பிறகு என்ன செய்யும்னா,
1: சரி,
0: அதனுடைய இனப்புழையை சுற்றி இருக்கும் பழுப்பு நிற முடி,
1: ஓஹோ,
0: அதை எடுத்து இந்த முட்டை குவியில் அப்படியே மூடிடும். இந்த மாதிரியான நிலைமை வந்து இளம் செடியில் வந்ததுன்னா செடியவே காலி பண்ணிடும்.
1: ஓஹோ,
0: பூக்கிற பருவமாக இருந்துச்சுன்னா இந்த முட்டையிலேருந்து உருவான புழு தண்டை தொலைச்சி உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த திசுக்களெல்லாம் சேதப்படுத்தி 2-3 நாட்களில் வெண்கதிர் அறிகுறியை உண்டு பண்ணும்பா.
1: ஓஹோ,
0: அதுதான்ப்பா நமக்கு பதறா வெளியில வருது கதிர்.
1: அடடா,
0: பதற வச்சுட்டு என்ன பண்றது?
1: ஆமா, ஒண்ணுமே இல்லையா, மகசூல கிடைக்காத,
0: ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். பெரும்பாலும் ஒரு தண்டுல ஒரு புழு மாத்திரம் தான் இருக்கும்.
1: ஓஹோ,
0: சில வேளைகளில் ஒரு செடியை தாக்கி சேதப்படுத்தின பின்னாடி அந்த புழு வேறொரு செடியையும் தாக்கும்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, இந்த புழு இவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணணும் எனக்கு தெரியலப்பா.
0: இருப்பா இருப்பா, இன்னும் கொஞ்சம் சொல்றேன்ப்பா.
1: இன்னும் விவரமா சொல்ல.
0: எப்பா, புழு பருவம் 20-30 நாட்கள் வரைக்கும் இருக்கும். முழு வளர்ச்சி அடைந்த புழு சுமார் 2.5 சென்டிமீட்டர் நீளத்துல மங்கிய மஞ்சள் கலந்த வெண்மை நிறம், அப்புறம் வழவழப்பாகவும் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. தண்டோட உள்ள போய் அதுக்கு பிறகு ஒரு கூண்டு அமைச்சுக்கிட்டு கூண்டு புழுக்களா உள்ள இருக்கும்பா.
1: பாருங்க,
0: நெல்லோட தண்டுக்குள்ளார போய் இருக்கிறதுனால நம்ம மேலேந்து பார்த்தாலும் தெரியாது. இந்த கூண்டு புழுவுல இருந்து 9-12 நாட்கள்ல அந்து பூச்சிகள் வெளியில வந்து, அந்து பூச்சினா என்னது, அந்த பறக்கக்கூடிய தாய்ப்பூச்சி,
1: தாய்ப்பூச்சி
0: அது வெளியில வரும். இந்த புழு வந்து தாய்ப்பூச்சியா மாறிடும். இப்ப நல்லா புரிஞ்சுதா உனக்கு?
1: நல்லா புரிஞ்சுது. காத்தமுத்த, நீ சொல்றத பார்த்தா இந்த குருத்து புழு ரொம்ப அறிவாளியா இருக்கும் போல. இதெல்லாம் எப்படிதான் கட்டுப்படுத்துறது? அதுக்கு உண்டான வழியை சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, நமக்கு ஈஸியா ஒரு வழி இருக்கு. முட்டை குவியல்கள் எங்க இருக்கு?
1: இலையோட நுனி பகுதியில பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னா. ஆமா,
0: இப்ப நமக்கு சாதாரணமா பார்வையில கிடைக்கிற மாதிரி தானே இருக்கு?
1: ஆமா இருக்கு.
0: அப்ப நம்ம நாத்து நடும் போது என்ன பண்ணலாம்னா, நுனிய கிள்ளி விட்டுறணும்.
1: நுனிய கிள்ளனா எப்படி அது வளரும்?
0: நல்லா வளரும்பா. ஆனா இந்த குருத்து பூச்சியோடைய இந்த தாய் அந்து பூச்சி இருக்குல்ல, அது முட்டை விட முடியாது.
1: ஓ, ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப அதுலயே நம்ம பாதி கண்ட்ரோல் பண்ணிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கா?
1: சூப்பர் ஐடியா. இது இன்னும் மேல சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா சொல்றேன். வாடிய இந்த நடுக்குருத்து நமக்கு கண்ணுல படுதுன்னா,
1: சரி,
0: உடனே அந்த செடியை அப்புறப்படுத்திடணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா இன்னொரு செடிக்கு அது போடாம பாத்துக்கணும். அப்புறம் விளக்கு பொறி வைத்து இந்த தாய் அந்து பூச்சியை கவர்ந்து நம்ம அழிக்கலாம். அது மூலியமா வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாம பாத்துக்கலாம்.
1: ஓஹோ,
0: அப்புறம் பயிர் அறுவடைக்கு பின்னாடி அந்த வயல்ல வந்து தாழ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே விடாம உடனே நம்ம நல்லா உழுது போட்டுருணும். எப்பா, அடி தாழ்ப்பா, மேல நெல்ல அறுத்துறோம், அடி கட்ட இருக்குல்ல,
1: அடி கட்ட இருக்குது,
0: அதை உடனே நம்ம உழுது போட்டுருணும்.
1: ஓஹோ,
0: அப்ப அதுல வந்து கூண்டு புழு இருந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும். அப்புறம் பொருளாதார சேத நிலை அளவு 10% மேல இருந்துச்சுன்னா இந்த குருத்து

0: காஞ்சி போகுதுல்ல, அது இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முட்டை ஒட்டுண்ணிகளான ட்ரைகோடெர்மா ஜப்பானிக்கம், இது வந்து ஒரு ஒட்டுண்ணி, குருத்து பூச்சிகளை தாக்கக்கூடியது. இதை ஒரு ஹெக்டருக்கு 5 மில்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு 2 முறை நாற்றங்காலிலேயே விடணும்.
1: ஓஹோ,
0: இப்ப நாற்றுக்களை நெருக்கமா நடுறாங்க இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாதுப்பா. கொஞ்சம் நல்லா இடைவெளி காற்றோட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குருத்து பூச்சியோடைய தாக்குதல் கம்மி ஆயிடும்.
1: சரி காத மூத்த, நான் நாற்ற நெருக்க நாட்டினாதானே அதிக மகசூல் வரும்.
0: அப்படி நினைக்காதப்பா, நல்ல இடைவெளி இருக்கணும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும்.
1: நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது.
0: சரி சரி, உன்னுடைய தெம்பு என்ன அதிகப்படுத்துற மாதிரி, இந்தா காரக்காய் சாப்பிடு.
1: காரக்காய்? அடடடடு, இந்த காரக்காயை பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷமெல்லாம் ஆகுதுப்பா, எப்படி கண்டுபிடிச்சதா?
0: எப்பா அந்த பக்கம் வாய்க்காங்கரை ஓரமா போனேன்,
1: சரி
0: அப்படியே குத்து செடியா நிறைய இருந்தது. எப்பா நம்ம சின்ன பிள்ளையில காரக்காய் சாப்பிட்டோமே, அந்த ஞாபகம் வந்துச்சு. ஓடி போய் பார்த்தா செடி முழுக்க காரக்காய் இருக்கு,
1: அதுல முள்ளெல்லாம் இருக்குமா, எப்படி பறிச்சா?
0: எப்பா கஷ்டப்பட்டு உனக்காக தான்ப்பா நானும் பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஞாபகம் இல்லையா?
1: ஆமாம்பா,
0: இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பல இடங்கள்ல,
1: கண்ணுக்கு எங்கேயும் தென்பட மாட்டேதுப்பா.
0: அதனாலதான்ப்பா நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன், சாப்பிடு சாப்பிடு காரக்காயா.
1: ஆஹா, ரொம்ப டேஸ்ட்ப்பா, சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாப்பா, அந்த புளிப்போட ஓர்ப்பு, அப்புறம் அதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரகரப்பு. நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ட அந்த காரக்காய் எப்படிலாம் இருந்துச்சு.
1: ஆமா காத்தமுத்து, அந்த காரக்காய் பறிச்சுல கையில பாரு, அந்த பால் பாரு.
0: ஆமாப்பா ஆமாப்பா, சரி சரி வா போவோம்.
1: சரி,
0: இன்னும் பயப்படாத, நெல்லுல வந்து குருத்து புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரிப்பா,
0: நம்ம இனிமே நீ நடும் போது நீ முதல்ல நான் ஒண்ணு சொன்ன பாரு,
1: நாத்தினுடைய நுனிய கிள்ளி விட சொன்ன.
0: ஆமா, கையால கிள்ள முடியலன்னா ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்க,
1: சரி
0: அப்படியே கட் பண்ணி விட்டுரு. அந்த மாதிரி நம்ம நட்டம்னாவே இந்த குருத்து புழு தாக்குதல பெருமளவு நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: கதை முத்து, நீ சொன்ன மாதிரி வர போகத்துல அதே மாதிரி செஞ்சிடறேன்.
0: சரி சரி வா போவோம்.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை

0: நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கவுள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தாவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தாவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர்

0: எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளிலிருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம்.
2: வழங்குபவர்
3: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடும் அதன் சுற்றுப்புறமும் தான். உலக உயிரின வரலாற்றில் எது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, பிறந்த குழந்தை முதல் பெரியவர் வரை நன்கு அறிந்த ஒரு உயிரினம்தான் கொசு. உருவில் மிகச்சிறியதாக இருந்தாலும் நம் அன்றாட வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு மகத்தான தொல்லையாக உள்ளது. மாலை வேளையில் அழையா விருந்தாளியாக வந்து நமக்கு சொல்லனா தொல்லைகள் தருவதிலும் நோய்கள் பல பரப்புவதிலும் அதிக பங்கு வகிக்கும் கொசுக்கள் உற்பத்தியாவதற்கு நமது செயல்களும் ஒரு காரணமாக அமைவதுதான் கசப்பான உண்மை. வீட்டு கழிவு நீரை தேங்க வைப்பது, கழிவுநீர் கால்வாயில் குப்பைகளை கொட்டி நீரை தேங்க விடுவது, சில நேரங்களில் திறந்த வெளியில் மலமும் பல நேரங்களில் ஜலமும் கழித்து கொசு உற்பத்திக்கு நாமும் காரணமாகிறோம். பின்பு அதை கட்டுப்படுத்துகிறோம் என கூறி பல பெயர்களில் கிடைக்கும் ரசாயன கொசு விரட்டிகளை பயன்படுத்துகிறோம். கொசுவை கொல்வதாக நினைத்து நாம் பயன்படுத்தும் கொசு விரட்டியிலிருந்து எழும் நச்சு புகையை நாம் சுவாசிப்பதால் நம் உடலும் சிறிது சிறிதாக பாதிப்படைகிறது. நம் முன்னோர் கடைபிடித்த சூழலுக்கு கேடு விளைவிக்காத முறைகளான கொசுவலை பயன்படுத்துவது, வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுவது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது, போன்ற இயற்கை முறைகளின் மூலமும் கொசுக்களை

0: கட்டுப்படுத்தலாம். என்னதான் ரசாயன மருந்துகள் பல பயன்படுத்தினாலும் நாளுக்கு நாள் கொசுக்களின் எண்ணிக்கையும் அவைகளை விரட்ட பயன்படுத்தும் மருந்துகளும் தான் புதிது புதிதாக அறிமுகமாகின்றனவே தவிர கொசுக்கள் ஒழிந்தபாடில்லை. பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் வந்து சென்ற வண்ணமும் பயணிகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்ற வண்ணம் இருப்பதும் இயல்பே. சில நேரங்களில் இப்பேருந்து நிலையமானது கழிப்பிடங்களாகவும் மாறுகிறது என்பதை கேட்பதற்கு சங்கடமாக இருந்தாலும் உண்மை என்னவோ அதுதான். பல உள்ளூர் வெளியூர் பயணிகள் வந்து செல்லும் இவ்விடத்தில் இப்படிப்பட்ட செயலை செய்து சுற்றியுள்ள இடங்களின் சுகாதாரத்தை கெடுப்பதென்பது மனித செயல்களிலே மிகவும் தரக்குறைவான செயலாகும். அரசு சீரிய முறைகளில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தினாலும் இதுபோன்ற செயல்களால் அத்திட்டம் முழுமை அடைவதில்லை. மேலை நாட்டு மக்களின் நடை உடை பாவனங்களை பின்பற்றும் நாம் அவர்கள் கடைபிடிக்கும் சுகாதார முறை, தனி மனித பொறுப்புணர்ச்சி, கடமையுணர்வு போன்ற நற்செயல்களை ஏனோ பின்பற்ற மறுக்கிறோம். நம் நாடு நம் மக்கள் என்ற உயரிய நோக்கமுடைய எவரும் பொது இடங்களை கழிப்பிடமாக மாற்ற மாட்டார்கள். கட்டண கழிப்பிடம் பல இருந்தாலும் அதை பயன்படுத்தும் பழக்கம் இன்னும் நம்மிடையே அதிகமாக வளரவில்லை. அப்படி பயன்படுத்தும் கழிவறையை சுத்தமாக பராமரிக்கவும் தெரியவில்லை. திட்டங்கள் பல தீட்டி லட்சங்கள் பல செலவு செய்து அமைக்கப்பட்ட இது போன்ற பொது இடங்களின் வனப்பை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமைதானே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம். வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
2: நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள விழாவில் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை இன்று காலை 11:25 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கின்றார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சரவணன். ஆம் நேயர்களே, உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:00. சிந்தனை மலர்.

சில நேரத்தில் மௌனத்தால் அதிக நன்மை கிடைக்கும். சில நேரத்தில் மௌனத்தால் அதிக நன்மை கிடைக்கும். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் சிந்தனை இது. இன்று டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம்.

இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள்

0: அஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோட கூட சிதம்பரம் காசு கடை தெரு ரெயின்போ கண்ணன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர்லயே ரெயின்போ கண்ணன் அப்படின்னு சேர்த்திருக்கீங்க, அது எப்படி? நிகழ்ச்சியை கேட்கறதுனாலயா எப்படி?
2: ஆமாங்க, நான் 18 வருஷமா இந்த நிலையை ஆரம்பிச்சதுல இருந்து நான் நேயரா இருக்கிறேங்க. அதனால வந்து எனக்கு இங்க வந்து சொன்னாவே ரெயின்போ கண்ணன் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியுங்க.
1: அப்படிங்களா, சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க சார், என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில?
2: நான்

0: நினைவலைகள். நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோடு கூட சிதம்பரம் காசு கடை தெரு ரெயின்போ கண்ணன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர்லயே ரெயின்போ கண்ணன் அப்படின்னு சேர்த்திருக்கீங்க, அது எப்படி? நிகழ்ச்சியை கேட்கறதுனாலயா எப்படி?
1: ஆமாங்க, நான் 18 வருஷமா இந்த நிலையை ஆரம்பிச்சதுல இருந்து நான் நேயரா இருக்கிறேங்க. அதனால வந்து எனக்கு இங்க வந்து சொன்னாவே ரெயின்போ கண்ணன் சொன்னது நிறைய பேருக்கு தெரியுங்க.
0: அப்படிங்களா, சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க சார், என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில?
1: நான் வந்து அம்மாவை பத்தி தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அம்மா வந்து நான் சிறு வயசுல என் தந்தை இறந்தனால வந்து அம்மாவுடைய இதுல தான் நான் வளர்ப்பு இது பண்ணுங்க. அதாவது என்ன வந்து சிறு வயசுல இருந்து என்னை வந்து ஈரோட்டில் கொண்டு போய் தொழிலுக்காக விட்டுட்டாங்க. அதாவது ஒரு 10 வயசு இருக்கும்போது என்னை கொண்டு போய் தொழிலில் விட்டுட்டாங்க. தொழில் விட்டு அங்கே ஒரு 15 வருஷம் நான் தொழிலெலாம் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் கடை வைக்கிறதுக்கு இது பண்ணுங்க. கடை வைக்கும் போது அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, அதாவது நல்ல தொழிலை கற்றுக்க 4 பேர்த்துக்கு முன்னாடி நீ அதாவது யாருக்கு எந்த ஒரு இதுக்காகவும் நான் போய் தலை குடிஞ்சு நிற்கக்கூடாது, எந்த நேரமும் நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், அதுக்கு உண்டான தொழிலை நீ கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 14 வருஷம் அங்கே இருந்தேங்க மேடம். ஈரோட்டில் முழுமையாக வேலை கற்றுக்கிட்டு தான் நான் வந்தேங்க. வரும்போது நான் வந்து சிறு பணம் வந்து எனக்கு சம்பளம் கிடைக்க நான் அம்மாவுக்கு நான் அனுப்பி விட்ருவேங்க. முதலாளி மூலியமாக அனுப்பி விட்டு அந்த பணத்தை அவங்க வந்து என் பணத்தை வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் எனக்காக வச்சுருந்தாங்க மேடம்.
0: ஈரோட்டில் என்ன தொழில் கற்றுக்கிட்டீங்க?
1: தையல் தொழில் கற்றுக்கிட்டேங்க. தையல் கடை தான் நான் இப்போ வச்சுருக்கேங்க. டெய்லரிங் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
0: இப்போ நீங்க நினைவலைகள் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டு கடிதம் எழுதியிருக்கீங்க, நீங்க வேற எதை பத்தி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அதாவது எந்த ஒரு இதுலயுமே எங்க அம்மா சொல்ற மாதிரி நான் சொல்லுவேங்க, அதாவது நம்மளால் பிறர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற இதுதான் இருக்கணுமே தவிர நம்மளால் ஒருத்தர் கெட்டாங்கிற பேர் என்னைக்குமே வரக்கூடாது. அதாவது எந்த ஒரு இதுக்குமே நம்ம தீங்குங்கிறத செய்யக்கூடாதுங்க. தொழில வந்து நேர்மையா இருக்கணும், தொழிலா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எதுலயுமே நம்ம நேர்மையா இருக்கும்போது தான் நம்மளுடைய மதிப்பு எப்பயுமே எந்த இடத்துலையுமே நிமிந்து நிற்கக்கூடிய மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு வேலை கற்றுக் கொடுத்துருக்குறேங்க. கற்றுக் கொடுக்கும் போது கூட அவங்ககிட்ட இதை தான் நான் சொல்லி தான் அனுப்புவோங்க நான்.
0: சரிங்க. இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா?
1: ஒரு முறை வந்து நான் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கை பையில் வந்து ஒரு பணம் வந்து ஒரு பணமும் நகையும் இருந்துச்சுங்க. அது வந்து அவங்க திருமணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு இதுங்க, அது எனக்கு தெரியாது. அதை வந்து நான் வந்து காவல் நிலையத்தில் கொடுத்தேங்க. நான் நம்ம பொருள் மட்டும்தான் நமக்கு சொந்தம், அடுத்தவங்க பொருள் எக்காரணத்துக்குள்ள நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது சொந்த கொண்டாடவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருள்னா அதுக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது, அதனால வந்து நான் பலருடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி இது பண்ணுங்க நான். அதை வந்து மறக்க முடியாதுங்க, ஏன்னா அது வந்து நம்ம வந்து பெரிய தொகைங்க அப்படிங்கும் போது அதை நான் மறந்து செஞ்சிடக்கூடாது. உரிமை கொண்டாடிட கூடாதுன்னு எனக்கு அப்போ சிறு வயசுலேருந்தே வந்துச்சுங்க. நேர்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் இந்த டைம்னா டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணுங்க. வேற எந்த ஒரு இதுவுமே நான் நினைக்க மாட்டேங்க. நேரங்காலம்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க. அதாவது நான் நைட்டு ஒரு 10 மணிக்குங்கிறது 11 மணிக்கு கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன். அதே மாதிரி யாருக்கும் அதாவது சொன்னவாக காப்பாற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க நான். அதே மாதிரி அதில் ஏதாவது பால்ட் இருந்தால் கூட அதை சரி பண்ணி கொடுத்துருணுங்க. ஏன்னா பொருளை நமக்கு கூலியும் கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான துணியை அவங்க மெட்டீரியலும் கொடுத்து நமக்கு வந்து கூலியை கொடுத்து அதில் வந்து பால்ட்டுங்கும் போது அவங்க மனசு நிறைவே ஏற்படாதுங்க. அப்படிங்கும் போது அவங்க திருப்திப்படுத்தி அனுப்புறது தான் என்னை பொறுத்தவரை எப்பயுமே இருக்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை அவங்ககிட்ட சாரி கூட கேட்டுருவாங்க, என்னால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா சாரி கூட கேட்டுருவாங்க, அதை பற்றி தப்பாக இருக்க மாட்டேன்.
0: அந்த மாதிரி நடந்த நிகழ்வு ஏதாவது இருக்கா?
1: ஆ இருக்குங்க, அந்த மாதிரி இருந்துருக்குது. ஆனால் ஒரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களாலேயே தவறுங்க. அதாவது அவங்களாலேயே ஒரு துணியை வந்து ஒரு அளவு மாற்றி கொடுத்துட்டாங்க, அதை அளவுபடி நான் செஞ்சு கொடுத்துட்டேங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி என் மேலேயே ஒரு பொய் மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உணர்த்தின மாட்டி அவங்க உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க சாரி கேட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக கஸ்டமராக இருக்கிறாங்க. அவங்க மூலியமா நிறைய கஸ்டமர் எனக்கு வந்திருக்கிறாங்க.
0: சரிங்க. அம்மா உங்ககிட்ட கோவப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கா?
1: இல்லைங்க, கோவப்பட்டதே இல்லைங்க. ஆனால் அப்படியே இப்போ கோவப்பட்டாலும் பொய் கோவம் தான் போடுவாங்களே தவிர உண்மையான கோவம் என்கிட்ட பட்டதே இல்லைங்க. ஒரு முறை நான் அவங்ககிட்ட கேட்டேங்க, அதாவது என்னம்மா எனக்காக எல்லாம் செல்வம் செல்லை இல்லை அவங்க எவ்வளோ பேர்த்த நீ பணக்காரங்களா குழந்தை பிறந்தீங்கன்னா மட்டும் ஏமா எப்படி இருக்கிற அப்படிங்கும்போது செல்வம் எனக்காக என்ன செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு டைம் கேட்டேங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு குறையில்லாமல் ஒரு பசங்களை

0: பெற்றெடுக்கிறதே பெரும் செல்வம்டா. இதை விட என்னடா உனக்கு செல்வம் வேணும், இதுல இருந்து நீ சம்பாதிக்கணும்டா நேர்மையா அப்படிம்பாங்க. அதை வந்து நான் மனசுக்குள்ள இன்னும் வச்சிருக்கிறேங்கம்மா. அதாவது எப்பயுமே அவங்க வந்து உதவக்கூடிய எண்ணம் உள்ளவங்க. தம் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா கூடங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம். ஒரு சிறு வயசு நாங்கள் தீபாவளி டைம் தான் துணியை எடுத்துட்டு வந்துட்டு நான் எனக்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டோங்க. எடுத்துட்டு எனக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க குழந்தைங்க ஒரு துணி இல்லைன்னு சொல்லி எனக்கு துணி எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க கோபம்மா அப்படின்னாங்க. இல்லைம்மா இது மாதிரி யாருமா செய்வாங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான நேரம் இன்னும் கூட இருக்குங்க மேடம் என் மனசுல. இந்த மாதிரி யாருக்கு மனசு வரும் அப்படின்னு நான் நைட்டு 12 மணி 1 மணி கடையில் இருந்தேன் கூட 4 மணி ஏப்பா என்ன வரல அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு தான் தூங்க. அது எங்க அம்மானுடைய குணம் எங்க பாப்பாட்டு
1: இருக்கு. மகிழ்ச்சி வேற ஏதாவது சொல்லணுமா?
0: தொழில் அதாவது தொழிலா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும்ங்க, குடும்பத்தை நேசிக்கணும், தொழிலையும் நேசிக்கணும், நேர்மையா வாழணும். அதான் நான் சொல்ல விரும்புறேங்க. 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, கஷ்டத்துலயும் வந்து நேர்மை கடைபிடிக்கணும். அதுதான் என்னுடைய பாதை, என்னுடைய இது. அது நான் வந்து கத்துக்கிட்டது அப்படிதாங்க. எந்த ஒரு இதுலயுமே நம்ம வந்து ஒரு மனசு பிறர் மனசு நோவடிக்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாதுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப விருப்ப பாடல்னு ஏதாவது இருக்கா?
0: அதான் விருப்ப பாடல் வந்து அந்த அம்மா அம்மாவை பத்தி சொன்னா அடிமை பண்ணலைங்க. அம்மா எனக்காக பண்ணதான் அந்த மாதிரிங்க. அந்த பாட்டு எனக்கு பிடிக்குங்க. அதே மாதிரி உலகம் சுட்டி வாழ்னு ஒரு பாட்டு இருக்குங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திராதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்த. இந்த ரெண்டே வரியில உள்ள நல்ல கருத்தை கொடுத்துருப்பாங்க. பிறர் சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாதுங்க, சிரிக்க வச்சுதான் வாழணும். அதே மாதிரி நாம வந்து உழைச்சி வாழணும், பிறர் உழைப்பில் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு,
1: ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பு செய்ய போறேன்.
0: சரிங்க மேடம்.
1: பரவாயில்லையா? இல்ல தாய் பற்றின பாடல் தான் வேணுமா?
0: இல்ல நீங்க அடிமை பண்ணிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்துங்க, காலம் சரி உலக சுற்றுவாளி கொடுத்தாலும் சரிங்க, எது கொடுத்தாலும் அம்மாவை பத்தி ஒண்ணு கொடுங்க, எனக்காக ஒண்ணு கொடுங்க.
1: சரி,
0: அம்மாவுக்கு அம்மாவுக்காக நான் கேக்குறேன், எல்லோருக்காகவும் கேக்குற பாடம் இந்த சிரித்து வாழ வேண்டும்.
1: சரி, மகிழ்ச்சி. நல்லதுங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: எனக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்து என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுனர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அட்டல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்திய ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதி சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுத உள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாட தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாட தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாட தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடல்ஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில்தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்துக்கான கருப்பொருளில் முதல் 6 வயதுக்குள்ள அவங்களுக்கான மூளைத்திறனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதற்கு முக்கியமாக வந்து தாய்ப்பால் வந்து மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தாய்ப்பால் அவசியம் அப்படின்னா அதற்கான கவனிப்பு எப்போருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி காலத்திலேருந்தே அந்த கவனிப்பு ஆரம்பித்தால் மட்டும்தான், தாய் வந்து மிக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே குழந்தைகளும் எப்படி பிறக்க முடியும், மனநலனும் உடல்நலனும் மூளைத்திறனும் சிறந்தவர்களாக குழந்தை வந்து பெற்றெடுக்க முடியும். அப்போ கர்ப்பிணி காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து குழந்தையோட முறையான வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டம் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம், செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம், தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம். உள்ள உறுப்புகள் உருவாவதும் சரி, உருவான உறுப்புகள் வந்து சரியான விதத்தில் என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும், அவங்களுடைய குழந்தைகளுடைய மனநலன் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நிறைய என்ன பார்க்குறோம், ஆட்டிசம் சைல்டு, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, இது மாதிரி சிறப்பு நிலை குழந்தைகள் நிறைய பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் கர்ப்பிணி காலத்தில் சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் அவங்க வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதில் மட்டுமே ஒரு கவனத்தை செலுத்தி இதில் வந்து கவனத்தை வந்து குறைந்து போனதுனால தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த கர்ப்பிணி காலத்தில் வந்து நம்ம முறையான உணவு எடுத்துக்கும் போது தான் அவங்க வந்து குழந்தையினுடைய முறையான வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சி அதே மாதிரி அதுக்கான வலிமை கிடைக்கும், பிரசவ நேரத்தில் வந்து ஒரு தாயினுடைய உயிருக்குடைய ஆபத்துகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை, எவ்வளவோ அறிவியல் வளர்ந்தாலும் கூட இன்னுமே ஒரு சில இடங்களில் மெட்டர்னல் டெத்தெலாம் நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மீட்டெடுத்து வரணுன்னா அந்த

0: நேரங்களில் உணவினுடைய தன்மை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்த சுகைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கீரைகள், நல்ல பழ வகைகள், முறையாக வந்து வேர்ம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்பப்போ உணவில் வந்து சுண்டை வெட்டலோ இல்லை சுண்டை காயோ நம்ம ரெகுலராக பாகக்காய் இதை மாதிரியான கசப்புத்தன்மை உள்ள உணவுகளை வந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை அதை மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றிலுடைய பூச்சிகளுடைய தன்மை வந்து குறையும். வயிற்றுப்பூச்சி குறையும் போது இரத்த சுகையிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு வந்து வாந்தி குமட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே என்ன இருக்கும், உடம்புடைய நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நீர்ச்சத்தினுடைய இழப்பை வந்து பாதுகாப்பாக பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தேவையான தண்ணி குடிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல மோர் வந்து நல்ல ஒரு தன்மை உள்ளது, நம்ம உடம்புக்கு தேவையான சிறிது வெப்பத்தையும் கொடுக்கக்கூடியது, உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர் தான். அதே ஒரு சீரக மோராக எடுத்துக்கலாம். சீரக பொடியை கலந்து அதை ரெகுலராக குடிக்கும்போது அந்த வாந்தி குமட்டல் இதெல்லாம் குறைச்சி உடம்பை வந்து என்ன செய்யும், வாட்டர் பேலன்ஸாக அது வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு பயன்படுறதாக இருக்கட்டும். ரொம்ப ரத்த சுகையாக இருக்காங்கன்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஏதாவது பயிர் வகைகளோட கடலைப்பருப்போ ஏதாவது ஒன்று சேர்த்து ஒரு கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு இட்லி தோசைக்கோ இல்லை சாதத்திலேயோ நம்ம ரெகுலர் இன்டேக்காக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரத்த சோகையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தான் நம்ம வந்து முதல் 3 மாதங்களில் முதல் 6 மாதங்களில் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கோம். இயற்கையான ஃபோலிக் ஆசிட் அப்படின்னா தாமரைத்தண்டு வற்றல், தாமரைத்தண்டு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லா இடங்களையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே இப்போ கிடைக்குது. அந்த தாமரைத்தண்டு வற்றலை வந்து நம்ம ஏதாவது சமையலாகவோ இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியோ ஏதாவது வகையில் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா தேவையான அளவுக்கான ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதே மாதிரி ஒத்துக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். சில பேருக்கு எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டா என்ன செய்யும், உடலுக்கு ஒத்துக்கணும். சில பேர் சாப்பிட்டவுடனே தலைவலிக்கும், ஃபீவர் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா உடலில் வந்து வாத தேகி, பித்த தேகி, கப தேகி அப்படின்னு 3 வகை இருக்குது. இந்த பித்த தேகி இருக்கிறவங்களுக்கு எல்லா உணவுகளுமே பொதுவாக இந்த குளிர்ச்சி உள்ள பொருட்கள் எல்லாமே ஏற்றுக்கும். ஸோ இது மாதிரி நம்ம உடல் வந்து என்ன சொல்லுதோ அதை நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட வேண்டிய பழம் பார்த்திங்கன்னா மாதுளை பழம் தான். தவிர்க்க வேண்டிய பழங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பொதுவாக அன்னாசி, பப்பாளி பழம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற பழங்களை வந்து நம்ம ரெகுலராக நிறையவே எடுத்துக்கலாம். இப்போ கர்ப்ப காலத்தில் உள்ள உணவுகள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய இப்போ ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த பாலூட்டும் தாய்மார்கள் வந்து என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30:15.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எனக்கு அப்பப்போ கோவம் வந்துடுது சார், அதுக்கு என்ன சார் அர்த்தம் ஒருத்தர், உங்களுக்கு அப்பப்போ பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் இன்னொருத்தர். இது ஒரு சரியான விளக்கம் தான், ஏன்னா கோபம்ங்கிறது ஒரு தற்காலிக பைத்தியம் தான் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். தற்காலிகமாக ஒருத்தருக்கு பிடிக்கிற பைத்தியம்தான் கோபம். அந்த சமயத்தில் அவர் மறைச்சி வச்சிருக்கிற பைத்தியக்காரத்தனம் வெடிச்சுக்கிட்டு வெளியில் வருது, அவ்வளவுதான். இது மனுஷனை சுருக்கும், சக்திகளை குறைக்கும். இது பெரியவங்க கருத்து. அவர் சொல்கிறபடி பார்த்தா நாம் எல்லாருமே தினம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பைத்தியம் ஆகி அப்புறம் நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது புரியுது. இப்போ நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் சமநிலைக்கு திரும்பிடுறோம். அப்போது சில பேர் உண்மை நிலையை பின்னுக்கு தள்ளிவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிற பழக்கம் உண்டு. நான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுக்குள்ளே புகுந்து அங்கே என்ன நடக்குது, அவர் ஏன் மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிய வர்ற விஷயம் என்ன தெரியுமோ, அவர் அப்படி மன்னிப்பு கேட்கறது வெறும் நடிப்புங்கிறது தெரிய வருது. சும்மா மன்னிப்பு கேட்கறது மாதிரி நடிக்கிறாரு. அவரை பற்றி நாம் மட்டமாக நினச்சிருவோமா, அவர் மேன்மையானவருங்கிறத நம்மகிட்ட காட்டிக்கிறதுக்காக அவர் அப்படி பண்ணுறார். நாமளும் அப்படி தான், நாம் யார் மேலேயாவது கோவப்பட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்குறோம்னா என்ன அர்த்தம், அந்த ஆள் நம்மளை ஒரு குரங்குன்னு நினச்சிடக்கூடாது, நம்ம உள் மனசு அப்படி நினைக்குது, அதோட வெளிப்பாடு தான் மன்னிப்பு கேட்கறது. சரி, கோபத்தை வெல்றதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெரியவங்க வழி சொல்கிறாங்க. மனசை பற்றின சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டா கோபத்தை வென்று விடலாம். உங்கள் மனசு இருக்க அது வந்து ஒருமுனைப்பட்டது, அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயங்களை பற்றி அதால் நினைக்க முடியாது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு வேகமா மாறக்கூடிய

0: சக்தி மனசுக்கு உண்டு. ஆனா ஒரு சமயத்துல ஒரு எண்ணத்தை தான் மனசால நினைக்க முடியும். கோபம் வர்றப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, 5 தடவை உங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. அப்ப என்ன ஆகும்னா மனசுல கோபத்துக்கு பதிலா சுவாசம் பத்தின சிந்தனை ஏறும். இந்த சுவாசத்துக்கு அப்புறம் கோபம் மறுபடியும் மனசுல தோன்றுனா கூட அது தீவிரமா இருக்காது. அது தீவிரமான கணம் கடந்து போச்சு, அதனால பழைய அளவுக்கு ஆத்திரம் இருக்காது. இது மாதிரி மனசுல கோபத்தை நோக்கி பாயிற சக்தியை திருப்பி விட்டுட்டோம்னா கோபத்தை இன்னொருத்தர் மேல பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா கோபம் யாரு மேலையும் வராத அளவுக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிடும். இதுதான் பெரியவங்க கத்து கொடுத்துருக்கிற வழி. இந்த வழிய ஒரு குடும்ப தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ அவருக்காவது உபயோகப்படட்டும்னு. அவரு சொன்னார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல கோபத்தை சமாளிக்கிறாங்க சார், நான் எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறேன், அது பிரகாரம் சமாளிக்கிறேன் அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன், ஆச்சரியமா மற்றவங்களுக்கும் உபயோகப்படுமேங்கிறதுக்காக. இப்போ அவர் சொன்னார், அதாவது சார் என் மனைவிக்கு திடீர் திடீர்னு பயங்கரமாக கோபம் வந்துடும், கோபம் வந்துட்டா கையில் கிடைக்கிற பாத்திரத்தையெல்லாம் எடுத்து என் முகத்துக்கு நேராக வீசுறது உண்டு அப்படின்னார். அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், ஒரு தலையணையை எடுத்து என் முகத்துக்கு நேராக பிடிச்சிக்குவேன், அவ்வளவுதான் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா. வணக்கம் நேயர்களே,

ஈரோடு மாவட்டம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது மஞ்சள், மஞ்சள் சார்ந்த வேளாண்மை, நெசவு, பவானி ஆறு, சத்தியமங்கலம் வனப்பகுதி என பல்வேறு சிறப்புகள். ஆனால் ஈரோடு மாவட்டத்தின் இயற்கை அழகை ரசிக்க விரும்புபவர்களுக்கு இன்னும் பல இடங்கள் இருக்குங்க. அவற்றில் வரலாற்றையும் இயற்கையும் ஒரே இடத்தில் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலாத்தலம் தான் கொடிவேரி அணை. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கொடிவேரி அணை. இன்று ஈரோடு மாவட்டத்தின் முக்கியமான பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்த கொடிவேரி அணை.

ஒலித்தது எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படப்பாடல். நேரம் 7:40:25. சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையில் ICF காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அப்ரண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 260, வெல்டர் 260, எலக்ட்ரீஷியன் 200, கார்பெண்டர் 90, மெஷினிஸ்ட் 90, பெயிண்டர் 90 உட்பட மொத்தம் 1010 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி, ITI தேர்ச்சி, வயது வரம்பு 15 முதல் 24 வரை, 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அன்று உள்ளபடி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபண்ட் மாதம் 8,200 ரூபாய், 9,600 ரூபாய். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை மறுநாளாகும். மேலும் விவரங்களுக்கு PBICF.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி அணை மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈரோட்டிலிருந்து சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவிலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் கொடிவேரி அணை அமைந்துள்ளதாக ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தின் சுற்றுலா தலங்கள் தெரிவிக்கின்றன. கொடிவேரியின் சிறப்பு அதன் இயற்கை அழகை மட்டுமல்ல அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நீண்ட வரலாறும் குறிப்பிடத்தக்கது. பவானி ஆற்றின் நீரை பயன்படுத்தி வேளாண் நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தும் நோக்கில்

0: சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது சீமராஜா படத்திற்காக. நேரம் 7:47.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பெயர் மற்றும் பணத்தை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.

0: யூபிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
1: நேரம் 7:47, 20 நொடி. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு. சயின்டிஸ்ட் 21, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ஸ் 13, ஃபீல்டு அசிஸ்டன்ட் 8, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 4, அசிஸ்டன்ட் மேனேஜர் 3 உட்பட மொத்தம் 51 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி +2 அல்லது டிகிரி அல்லது பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சி. வயது வரம்பு 7/9/2026 அன்று உள்ளபடி 18-50 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. பயிற்சி காலம் ஓராண்டு நீட்டிப்பு செய்ய வாய்ப்புள்ளது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு cpcb.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை மறுநாள் ஆகும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தின் கொடிவேரி அணை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நீரை சேமிப்பித்து அதை வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்கான நீர் மேலாண்மை அறிவு இந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கு நாம் அணைகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள் என்ற நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பேசுகிறோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இயற்கையின் நீர்வளத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு கொடிவேரி ஓர் அழகான உதாரணமாக இருக்கிறது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி அணை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொடிவேரியின் உயிர் நாடி பவானி ஆறு. பவானி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து பாய்ந்து வந்து ஈரோடு மாவட்டத்தின் பல பகுதிகளை கடந்து செல்கிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கொடிவேரி தடுப்பணை நீரை தேக்கி மட்டுமல்லாமல் அதை பல்வேறு கால்வாய்கள் வழியாக வேளாண் நிலங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கிய பணியையும் செய்கிறது. கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை கால்வாய்கள் பிரிந்து செல்கின்றன. கொடிவேரி அணை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்ல போகிறோம் இந்த நகருலா நிகழ்ச்சியில். இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா?

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சண்டக்கோழி 2. நேரம் 7:55:45. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சரவணன்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கொடிவேரி அணை மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நெல், கரும்பு போன்ற பயிர்கள் வளர்க்கப்படும் பகுதிகளுக்கு இந்த கொடிவேரி அணையிலிருந்து வரக்கூடிய நீர் பயன்படுகிறது. அதனால் கொடிவேரியை ஒரு சுற்றுலாத்தலம் என்று மட்டும் பார்க்க முடியாது. ஒரு புறம் சுற்றுலா, மற்றொரு புறம் விவசாயம். கொடிவேரிக்கு சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய முக்கிய காரணங்களில் ஒன்று இங்கு உருவாகக்கூடிய நீர்வீழ்ச்சி மற்றும் போன்ற நீரோட்டம். அதிக வேகத்திலிருந்து விழும் பெரிய அருவிகளைப் போல அல்லாமல் நீரின் ஓட்டத்தை ரசித்தபடியே சுற்றுப்புற இயற்கையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த கொடிவேரி அணைக்கு உள்ளது. தண்ணீரின் சலசலப்பு, பாறைகளின் மீது மோதும் நீர்த்துளிகள், ஆற்றின் இருபுறமும் காணப்படும் பசுமை, இவை அனைத்தும் சேர்ந்து கொடிவேரிக்கு ஒரு தனித்துவமான இயற்கை காட்சியை உருவாக்குகின்றன.

கொடிவேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் மற்றொரு அம்சம் பரிசல் பயணம். இத்தகைய சிறப்புகள் நிறைந்த கொடிவேரி அணையை ஒருமுறை போய் பார்த்துட்டு வரலாமா நேயர்களே?

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மெகந்தி சர்க்கஸ். இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது நகரூலா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

கப்பலோட்டிய தமிழன் என பார்ப்போற்றும் வஉசி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5 பிறந்தார். கல்வி கற்றார், வழக்கறிஞரானார், வாழ்க்கையில் முன்னேறினார். நான் மட்டும் முன்னேறினால் போதுமா, என் நாடு முன்னேற வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த கேள்விதான் அவரை சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. வஉசி ஒரு வழக்கறிஞர், சட்டத்தை நன்கு அறிந்தவர். அரசியல் சுதந்திரம் இல்லையேல் அந்த சட்டம் முழுமையான நீதியை தராது என்று எண்ணினார். எனவே ஏழை மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடினார். சுதேசி இயக்கத்தை உருவாக்கி அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை எழுச்சியடைய செய்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் வணிகத்தையும் கட்டுப்படுத்தினர். கடல் வாணிபத்தில் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதன் விளைவாக உருவாகியதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 உருவான இந்த முயற்சி இந்தியர்களின் பொருளாதார சுயமரியாதைக்கான மிகப்பெரிய அடையாள

அடையாளமாக அமைந்தது. மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த பாலநத்தம் ஜமீன்தார் திரு பாண்டித்துறை சாமி கம்பெனியின் தலைவராக்கினார். தாம் செயலாளராக இருந்து அதனை நடத்தி வந்தார். தூத்துக்குடி வாணிகர்கள் தங்களால் ஆனவரை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருளுதவி செய்தனர். எனினும் அது போதுமானதாக இல்லை. ஏகாதிபத்தியத்தின் சக்தி முழுவதையும் கொண்டு நடத்தப்படும் வெள்ளையர் கம்பெனியின் முன் இந்த உதவி எம்மாத்திரம்? எனவே சிதம்பரனார் வடநாட்டில் பல இடங்களுக்கு சென்று பொருள் தேடினார். வடநாட்டு வாணிக மக்கள் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பங்குதாரர்களாக சேர்ந்தனர். சிதம்பரனார் கப்பல் கம்பெனிக்கு பொருள் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வட இந்தியா சென்றபோது, மீண்டும் என் தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது.

தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது கப்பலுடன் வந்தமை கண்டு தமிழ் மக்கள் பரவசம் எய்தினர். எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என முழக்கமிட்டனர். சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சுதேசி கப்பலிலேயே பொருட்களை ஏற்றுவது என மக்கள் முடிவெடுத்து அதை நடைமுறையில் நிறைவேற்றினார்கள். முதலில் ஒரு சில வர்த்தகர்கள் வெள்ளையர்களின் ஆசை மொழியில் சிக்கி கட்டுப்பாட்டை மீறி அந்நிய கம்பெனியை ஆதரித்தனர். எனினும் சிதம்பரனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களும் நாட்டுரிமையில் நாட்டம் கொண்டனர். சுதேசி கப்பல் கம்பெனியின் செல்வாக்கு பெருகுவதைக் கண்ட வெள்ளையர்கள் தங்கள் கம்பெனியின் கப்பல் கட்டணங்களை வெகுவாக குறைத்தனர். இந்திய வணிகர்களிடம் தரகர்களை அனுப்பி கெஞ்சினர். ரயில் நிலையத்தில் கையாட்களை அமர்த்தி தங்கள் கப்பல்களில்தான் சுதேசிய பொருட்கள் போவதாக பொய் பிரச்சாரம் செய்தனர். அதனால் சுதேசி கம்பெனியாரும் ரயில்வே நிலையத்தில் தொண்டர்களை நிறுத்தி வணிகர்களுக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையை கூறி தங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தேடினர். போட்டியிட்டு கட்டணத்தை குறைத்தும் பொய்மொழிகள் பேசியும் எண்ணம் கைகூடாமல் போகவே வெள்ளைய கம்பெனியார் தங்கள் கப்பலில் பிரயாணிகள் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக செல்லலாம் என்று அறிக்கை விடுத்தனர். எனினும் பயனில்லை. இந்த மாய வித்தைகளினால் மக்களின் மன உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களது நாட்டு பற்றாகிய தீ உள்ளத்தில் எரிய தொடங்கியது. மக்களின் மன உறுதியை அறிந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி முதலாளிகள் சிதம்பரனாரை அணுகி சுதேசி கப்பல் கம்பெனியை விட்டு விலகுவதாயின் லட்சம் ரூபாய் தருவதாக மன்றாடினர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியார் கூறியது போல வெள்ளையரின் வஞ்சக வலையில் சிக்க மறுத்து அவர்களை விரட்டிவிட்டார் வஉசி. சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் உரம்பெற்று வளர்ந்தது. இந்தியாவின் வடக்கே வங்க போர் முனையில் ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்றால், தெற்கே தமிழக போர் முனையில் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிப சுரண்டலுக்கும் முடிவு கட்டிவிட்டார் சிதம்பரனார். அவருடைய மனதில் இருந்த தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் சுதேசிய சிந்தனையையும் தொழிலாளர் நலத்தையும் தியாகத்தையும் துணிச்சலையும் மக்களிடம் எடுத்துச் சென்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் செல்வந்தர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, உழைக்கும் மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் வஉசி. எனவே தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டும் என்று வெளிப்படையாக பேச பயந்த காலகட்டத்தில் வஉசி மக்களிடம் சுதந்திரம் பற்றிய உணர்வை விதைத்தார். தன் பேச்சுக்களால் மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திரட்டினார். இதன் விளைவாக வஉசி கைது செய்யப்பட்டார். வஉசியின் தீவிர போக்கையும் அதிகாரிகளின் அடக்குமுறைகளையும் கண்ட சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் இதனால் என்ன விளையுமோ என அச்சம் கொண்டனர். சுதேசி கம்பெனி பங்குதாரர்களில் பெரும்பாலானோர் லாபத்தை கருதியே சேர்ந்தவர்கள். ஆனால் கம்பெனியை தோற்றுவித்த சிதம்பரனாரின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. அவர் இக்கம்பெனியை ஆரம்பித்தது தமக்கு பொருள் சேர்ப்பதற்காகவோ புகழ் சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்தியாவின் செல்வத்தை சுரண்டி கொண்டிருக்கும் வெள்ளையர்கள் கூட்டத்தை இந்நாட்டை விட்டே விரட்டுவதற்காக என்பதாகும். எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று கலெக்டர் விஞ்ச் கூறியதும் அதற்கு பதிலாக, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் கரங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என வஉ சிதம்பரனார் கூறியதாக பாரதி பாடியது தக்க சான்றாகும். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலம் சுதந்திர போருக்கு துணை புரிந்தார். எனவே ஏகாதிபத்தியம் அவர் மீது வலுவில் போர் தொடுத்தது எனினும் வஉசி அஞ்சவில்லை. கலெக்டரின் அதிகார ஆணையோ காசாசை கொண்ட கம்பெனி நிர்வாகிகளின் கட்டளையையோ அவர் சிறிதும் மதிக்கவில்லை. மார்ச் 9 பிபின் சந்திரபாலரின் விடுதலை திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. கலகம் ஏதும் நிகழாது இருக்க
அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்து

காத்திருந்தனர். வாவுசியும் சிவாவும் கலெக்டரின் தடை உத்தரவை மீறி 16,000 கணக்கான மக்களிடையே ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுடன் பொதுக்கூட்டத்திலும் பேசினர். எங்கும் சுதந்திரம் பேச்சும் வந்தே மாதர முழக்கமும் ஒழித்தன. சிதம்பரனாரும் சிவாவும் கலெக்டர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரனாரின் கைதை எதிர்த்து திருநெல்வேலி முழுவதும் வர்த்தகர்கள் கடையடைத்தனர். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. 1908 பிப்ரவரி மாதம் 23-26 தேதிகளிலும் மார்ச் 1-3 தேதிகளிலும் அரசை நிந்தனையாக பேசியதற்காக 123A பிரிவின்படியும் சுப்பிரமணிய சிவாவுக்கு இடமும் உணவும் அளித்ததற்காக 153A பிரிவின்படியும் சிதம்பரனார் மீது போலீசார் வழக்கு தொடுத்தனர். ஜூலை 7 தேதி நீதிபதி பின்ஹே தீர்ப்பு கூறினார். சிதம்பரனார் குற்றவாளி என தீர்மானித்து அரசு நிந்தனை குற்றத்திற்காக 10 தீவாந்தர தண்டனையும் சிவாவுக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக 10 தண்டனையும் ஆக 20 அனுபவிக்க வேண்டுமென கூறினார். சிதம்பரனார் தனது தண்டனை காலத்தை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் கழித்தார். கல்நெஞ்சம் படைத்த சிறை அதிகாரிகள் அவரை கேவலமாக நடத்தினர். சிறையில் இருந்தபோது தன் மனைவிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், வாழைப்பழம் கடிக்க மாட்டாத என் பற்கள் ஏழை சிறார் கடிக்க இயலாத காலுடையாய் சீடை துணல் இந்நாள் சிறிது புலில் நிற்பது ஒக்கதும் மேடையும் ஏற்காது என்மை என சிறையில் தனக்கு அளித்த உணவின் தன்மையை கூறினார். சிறை கொடுமைகளால் சிதம்பரனாரின் உடல் பலம் குறைந்து விட்டது. சிறை புகுந்து 6 அவரது உடல் எடை 1/5 குறைந்துவிட்டது. அதன் பிறகே அதிகாரிகள் அவருக்கு கேழ்வரகு உணவை நிறுத்திவிட்டு அரிசி உணவு தந்தனர். சிதம்பரனார் தமது சிறை வாழ்வை குறித்து குடும்பத்திற்கு கவி வடிவில் எழுதிய கடிதங்கள், சிறிய லிறு சட்டைகள் தேகத்தில் புனைந்துள்ளேன், சிறிய ஓர் குல்லா சிரத்தினில் தரித்துள்ளேன், வெற்றியே தவத்தினும் வேறுள எக்தினும் பெற்றிட செய்திடும் பெருமையோடு மற்றுள நலமெல்லாம் எளிதினில் நல்கிடும் கலலொன்று வலது தாள் மேலே மானுர யாத்துள்ளேன், சிவனடி தொண்டர்கள் சிறப்புற அணிந்திடும் நவமறு மணிகான் நற்களம் பூண்டுள்ளேன், தவத்தினில் சிறிது சரீரம் இழைத்துள்ளேன், ஓப்போடு கண்டனை உயர்வெல்லாம் பெறுவையே. உயிருக்கு ஊசலாடும் நிலையில் இருந்தபோதும் பாவுசியை கடுமையான வேலைகளை செய்ய கட்டளையிட்டனர். செக்கு மாடுகள் போல் உழைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று தோட்ட தொழிலாளர் துயரை குறித்து பாரதியார் பாடினார். மாடாகவே செக்கினில் பூட்டி செக்கிழுக்கச் செய்தனர். சிறைக்குள் அதிகாரிகள் இழைக்கும் இன்னல்கள் ஒருபுறம் இருக்க, சிறைக்கு வெளியே இருந்து கடன்காரர்கள் தொல்லை கொடுத்தனர். அவர் சிறை புகுந்ததும் அவரால் நடத்தப்பட்ட கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. பங்குதாரர்கள் சிலர் அவர் மீது பழி சாற்றினர். மேலும் தாங்கள் இழந்துவிட்ட பொருளை ஈடு செய்ய வேண்டுமென்று சிறையில் இருந்த சிதம்பரனாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். இதை கண்டு வாவுசியின் உள்ளம் நொந்தது. சிறையில் இருந்த அவர் திரு விஜயராகவச்சாரியருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவியுங்கள். கம்பெனி முறிந்ததினால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்க மறுத்ததால் அக்கடனை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவுசெய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்கச் சொல்லுங்கள் என்று எழுதினார். கப்பல் கம்பெனிக்காரர்களை பற்றி அவர் எழுதிய கவிதை, எண்ணறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிறையை நன்னிடனும் நான் அஞ்சேன், நாவாயின் எண்ணறியாது என்னோரின் தாழ்நிதியை ஈயாதன கொடுக்க சொன்னாலும் யான் அஞ்சேன் சோர்ந்து, என் மனமும் என் உடமும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று எழுதினார். எத்துன்பம் வந்தபோதும் சோர்ந்து விடாத அவரது மன வலிமையை காட்டுகிறது. வாவுசியின் தோழர் பாரதி அவர் சிறையில் செக்கெழுப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடலானார். மேலோர் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்கிறார். வாவுசி என்னும் பெயர் வெள்ளையரிடம் பேரச்சத்தை உண்டு பண்ணியது. அடிமைப்பட்ட தேசம் 5 நிமிடத்தில் விடுதலை பெறும், புரட்சி ஓங்கி எழும்
என இவரை

தண்டித்த நீதிபதி பின்ஹே கூறினார் என்றால் வாவுசியின் வீரம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கப்பலோட்டிய தமிழன் வாவுசி.

0: படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:14:15.

நேர்விலை நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, ஒரு மாணவன் எப்படிப்பட்ட மனிதனாக வளர வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் வாழ்க்கையில் பலரை சந்திக்கின்றோம். சிலர் நமக்கு உதவுகிறார்கள், ஆனால் நமது சிந்தனையை மாற்றி நமது திறமைகளை அடையாளம் கண்டு நம்முடைய எதிர்காலத்தையே வடிவமைப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். அதனால்தான் ஆசிரியரை ஒரு தொழில் செய்பவராக மட்டும் பார்க்காமல் சமூகத்தை உருவாக்கும் சிற்பியாக நாம் பார்க்கின்றோம். ஆம் நேயர்களே, இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன.

இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ அறிஞரும் கல்வியாளருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள். ஆனால் அவரது பிறந்த நாளை ஏன் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்? ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடரலாம் நேயர்களே.

இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1888 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்றைய மதராஸ் மாகாணத்தின் திருத்தணியில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட அவர் பின்னாளில் இந்தியாவின் மிகச்சிறந்த தத்துவ அறிஞர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவர் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினார். பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றியதோடு இந்தியாவின் கல்வி வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றினார். பின்னர் அவர் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் 1962 முதல் 1967 வரை இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். அவரது கல்வி பங்களிப்பையும் ஆசிரியர் பணிக்கான அர்ப்பணிப்பையும் நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது.

இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்களை கௌரவிக்கும் விருதுகள், சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் சேவையை சமூகத்தின் முன் எடுத்துக்காட்டி அவர்களை கௌரவிக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. இந்தியாவின் ஆசிரியர்களின் சிறப்பான பங்களிப்பை

இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேசிய ஆசிரியர் விருது, நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு எனப்படக்கூடிய தேசிய ஆசிரியர் விருது கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் முக்கியமான விருதாகும்.

ஆகும். இந்த விருது ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல் முறைகள், மாணவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் ஏற்படுத்திய தாக்கம் போன்ற பல்வேறு அம்சங்களை அங்கீகரிக்கிறது. பொதுவாக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் தேசிய ஆசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஆசிரியர்களின் சேவைக்கு இந்திய அரசு அளிக்கும் உயரிய மரியாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இந்த விருதுக்கான தகுதியை பெற முடியும்.

இன்றைய தகவல் தளத்தில் ஆசிரியர் தினம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தின் நல்லாசிரியர் விருது தேசிய அளவில் வழங்கக்கூடிய தேசிய ஆசிரியர் விருதுக்கு இணையாக மாநிலங்களும் தங்களது சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விருதுகளை வழங்குகின்றன. தமிழ்நாட்டில் ஆசிரியர்களின் சிறப்பான பணியை அங்கீகரிக்கும் முக்கியமான விருதுகளில் ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது. இந்த விருது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பான பணியாற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் மாநில அளவிலான முக்கிய

ஆன அங்கீகாரமாகும். அறிவை விதைத்து சிந்தனையை வளர்த்து தன்னம்பிக்கையை உருவாக்கி நல்ல மனிதர்களை உருவாக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய தகவல் தளத்தை நிறைவு செய்து கொள்வோம் நேயர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீமன் நாராயணா, பௌளி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

நேரம் 9:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து மகாகணபதிம் வந்தே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம், ரூபகதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்குகிறார். ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் தங்களது அறிவை தொடர்ந்து புதுப்பித்து தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் நல்வழி நடத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் அவர்களின் நற்பண்புகளை வலுப்படுத்துவதிலும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் EOS 05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பல்வி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13 மாலை நடைபெறும். மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும் கல்லணையில் இருந்து நாளை பாசன நீர் திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02:20. திரை இசை.

ஆவாரம்பூ படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:16:40. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் அம்மன் கோவில் கிழக்காளே. நேரம் 10:26. நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள விழாவில் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை இன்று காலை 11:25 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது அன்புக்கு நான் அடிமைப்படுத்திருக்காங்க. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சரவணன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் காதலுக்கு மரியாதை. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் காசி.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்று அவர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சீனாவின் ஷென்ஷனில் இன்று நடைபெறும் சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சத்யராஜ் ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி ஜோடி மலேசியாவின் நூர் முகமது அஸ்ரின் அயூப், மான்விக் யோங் இணையுடன் மோதுகிறது. நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்திய ஜோடி டென்மார்க்கின் கிம் ஆஸ்ட்ரஃப், ஆண்டர்ஸ் கார்ஃப் ராஸ்முசென் இணையை 21-13, 16-21, 21-18 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் சாத்விக் ஷிராக் ஜோடி தொடர்ச்சியாக 4வது முறையாக சீனா மாஸ்டர்ஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் 19 நாடுகளிலிருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது

நேரம் காலை 11:16 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது நேயர் நேரம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் தலைப்பு உங்களுக்கு தெரியுங்களா? தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எங்களுடன் இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் கருத்துக்கள் எளிமையாகவும் ரத்தன சுருக்கமாகவும் இருத்தல் அவசியம். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி நேயர்களுடன் பேசும்பொழுதும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்களும் உலகவாழ் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் கேட்க ஆசையா? அப்போ நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது நேயர் யார் என்று பார்க்கலாமா?

0: நிகழ்ச்சியில் முதலாவது வரும் அழைப்பாளர் அவருடன் பேசுவோம். வணக்கம்
1: சார். ஓம் சக்தி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: இடிக்கும் ஆறு முதுக்கும்.
0: சொல்லுங்க சார்.
1: என்னுடைய தொடக்கப்புள்ளி ஆசிரியர் இருக்கா சார், அவரோட பேர் மோகன். இன்னைக்கு அளவு அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில சொன்னேன்.
0: சரி.
1: ரொம்ப சூசப்பட்டாரு. அதாவது எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவரு, அவருடைய அப்ப அறிகுறி தான் என்னுடைய இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன். அப்புறம் என்ன

0: அவங்களே எந்தெந்த ஊர் சார்?
1: புதுப்பேட்டை
0: என்ன பிடிக்கும் அவர்கிட்ட? உங்களுக்கு என்ன பிடிச்சது சார்?
1: அவரு அது அட்வைஸ் என்ன, எந்த தப்பு தப்பு தப்பு எந்த கடமை செய்யக்கூடாது, நல்ல நல்ல நல்ல பக்கம் போய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது. அப்பெல்லாம் ஸ்கூல்ல மதியம் உனக்கு கால மதியம் உனக்கு போடுவாங்க.
0: ஆமா,
1: அப்ப அந்த மதியம் உனக்கு கேட்பேன், உன்லாம் சாப்பிட கிடையாது போறாரு, குடும்பம் போடான்னு.
0: எதனால சொன்னாரு?
1: அந்த கான்செப்ட் நான் வச்சிருக்கேன். அன்னைக்கும்

0: அவுட் ஆஃப் படிச்சு வந்தீங்களா? ஒரு நாள் வெரி அவுட் ஆஃப் படிச்சேன்
1: நான்,
0: மறக்க முடியாது சார். இன்னும்
1: சரியா என்ன பிடிக்கும் அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன பிடிச்சது இருக்கு சார்?
0: அவர் அது அட்வைஸ் என்ன, எந்த தப்பு தப்பு தப்பு எந்த கடமை செய்யக்கூடாது, நல்ல நல்ல நல்ல பழக்கம், போய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது. அப்பெல்லாம் ஸ்கூல்ல மதிய உணவு காலை மதிய மதிய உணவு போடுவாங்க.
1: ஆமா,
0: அப்ப அந்த மதிய உணவு கேட்பேன், சாப்பிட கதையா போடாது, குடும்பத்தை போடாது.
1: எதனால சொன்னாரு?
0: முத்துகிருஷ்ணன்.
1: எந்த ஊர் சார்? மிக பெருமை வாய்ந்த குடும்பம் சார்.
0: சந்தோஷம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் வந்துள்ளார், அவருடன் பேசுவோமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: திண்டிவனம் இளமங்கலம் முருகன்.
1: முருகன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
2: ஆமாங்க சார், நீங்க லைனுக்கு வரதில்லைங்க சார்.
1: இல்ல நான் செகண்ட். ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு இப்ப பிடித்த ஆசிரியர் அவருடைய குணநலன் என்ன, அது பத்தி சொல்லுங்க.
2: கருத்து சார், இன்னைக்கு வாவுசி அவர்கள் பிறந்த நாள்.
1: ஆமா,
2: ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள். ஆசிரியர் தினம்.
1: ஆசிரியர் தினம்.
2: அன்னை திரேசா நினைவு நாள். எனக்கு பிடித்த ஆசிரியர் அந்தோணசாமி அவர்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் தான் கணக்கு ஆசிரியர். இங்கிலீஷ் என் பேரை வந்து இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. கணக்கு ஆசிரியராக இருந்தாலும் எனக்கு ஆர் முருகன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அவர்
1: தான்.
2: என்னை வந்து நாடகங்களையும் தெருக்கூத்துகளையும் அனைத்திலும் கற்றுக் கொடுத்தார்.
1: ஊக்கப்படுத்தி
2: அவரை என்ன அவரை என்னால் மறக்க முடியாது. அவர் இன்று நம்மளோட இல்லை.
1: இல்லை,
2: அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல.
1: சரி சார்.
2: என் ஊர் வந்து செஞ்சி அருகாமையில் உள்ள மணலப்பாடியில் படித்தேன். எனது ஊர் சின்ன பொன்னமுடி ஆகும். இப்போது தற்சாமியா இளமாவளத்தில் இருக்கிறேன்.
1: இளமாவளத்தில். சரி சார், வேற என்ன சார் பிடிக்கும் உங்க டீச்சருக்குல?
2: அதிகமாட்டாருக்கும். அது இல்லாம என்னடா கூட மட்டும் வந்தா மட்டும் ஆசிரியர் அடிக்க மாட்டாரு. நாங்க தனியா வாங்கூட இல்லாம தனியா லேட்டா வந்தா அவரு ஒன்னு அடிக்க என்ன அடிக்கிறாங்களே அப்படின்னு கேப்பாங்க பசங்க. தெரியலடா என் கூட ஆசிரியர் என்ன புடிச்சு போச்சு பிள்ளைது அவருக்கு, அதனால தான்டா என்ன அவரு அடிக்க மாட்டாரு. என் பேரை கூட வந்து நான் இங்கிலீஷ்ல எழுத தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் அவர் கொடுத்த ஆசிரியரா இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ்
1: எழுத கத்து கொடுத்தாரு.
2: அவர் என்னால மறக்க முடியாது சார் இன்னைக்கும்.
1: நிச்சயமா சார், நிச்சயமா சந்தோஷம்.
2: ஒரு போன் பண்ணி சொல்றது கூட ஆளு இல்லைங்க சார், அவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு சார்.
1: பிரிஞ்சிட்டார? இப்போதான் இணைய உலகமா இருக்கே சார், ஈஸியா கண்டுபிடிக்கலாமே.
2: இல்லைங்க சார், அவரு வந்து மாறல, வேற ஸ்கூலுக்கு மாறல அவரு. இல்லை இப்பத்துக்கு தற்சமயத்துக்கு இல்லை அவரு.
1: சரி சார், சந்தோஷம் சார், சந்தோஷம். உங்கள் கருத்துக்களை எங்களுடன்

0: பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார்.
1: நன்றி சார், உங்களுக்கு நன்றி, காலை வணக்கம்.
0: நன்றி, நன்றி சார, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவருடன் பேசுவோமா? வணக்கம், ஹலோ, வணக்கம் சார். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: லால்குடி வெங்கடேசன்.
0: லால்குடி வெங்கடேசன் சார். சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் ஏன் பிடிக்கும்?
2: நான் கல்வி கூட வந்து மூன்றாம் வகுப்பு தான் படிச்சேன். இருந்தாலும் அந்த மூன்றாம் வகுப்பு படிச்ச அந்த ஆசிரியருடைய நினைவு தினம் கிடையாது பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 1969 என்ன படிச்சேன் நினைக்கிறேன். இங்க வகுப்பு ஆசிரியர், ஒன்றாம் வகுப்பு வகுப்பு ஆசிரியர் அம்மா பேர் வந்து வெங்கடலட்சுமி. இப்ப இருக்கிற அந்த கணிப்புல சொல்றேன், அன்னைக்கு அவங்க எல்லாம் பாக்கும்போது பார்த்தாச்சுனாக்க மொத்தமே ஒரு 31 கிலோ தான் இருப்பாங்க.
0: ஓஹோ,
2: வெறும் எலும்புல தோல் போத்தி இருக்கும்.
0: சரி சரி,
2: ஒரு அழகான அந்த பழைய காலத்து அப்பல கொண்டேன். இன்னைக்கு இருக்கிற அந்த 10 ரூபா காயின் அளவுக்கு ஒரு நெத்தியில ஒரு பொட்டு, முகம் முழுக்க மஞ்சள். அப்படியே ஒருவங்க குச்சி அவங்களால தூக்க முடியாது, எனக்கு குச்சி இவங்களை தாங்கி நிக்கும். இருந்தாலும் கையில வச்சிருப்பாங்க. தாய் என்னன்னா அவங்கதான், அங்க ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் எத்தனை எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க தாய். அடிப்பார், அடிக்கிற மாதிரி அந்த குச்சி ஓங்குவாங்க, கையா அடிச்சுட்டாங்க நினைப்போம், ஓங்குவாங்க. அது நமக்கு அவங்க ஓங்கும் போது வலி வலிச்ச மாதிரி பதறும். ஆனா கையில சுக்குச்சி பட்டை பட்ட நாளே கிடையாது. அப்படி ஒரு அன்பை செலுத்தினாங்க,
0: ஒரு அன்பால திருத்துறாங்க.
2: ஆமா, அன்பால செலுத்தி கையில குச்சி வச்சு அன்பால செலுத்தி, அதனாலதான் இன்னும் அவங்களோட அவங்களோட நினைவு வந்தது. 1ஆம் வகுப்பு
0: படிச்சு.
2: அதே மாதிரி வெங்கடலட்சுமி அவங்களோட பேரு, பேர்லாம் பாருங்க அழகு. அதே மாதிரி பொற்செல்வின்னு ஒரு அம்மா, அவங்க எங்க தலைமையாச்சு. அந்த அந்த காலகட்டத்துல தான் காமராஜரோட மதிய உணவு கிட்ட வருது. அப்போ எல்லாரும் அப்ப நாங்கெல்லாம் சாப்பாட்டுக்காக தான் பள்ளிக்கூடம்
0: போனோம். சரி சார், சரி.
2: அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அந்த 3ஆம் வகுப்பு படிச்ச அந்த அந்த அடித்தளமே எனக்கு ஒரு நல்ல ஒரு அன்பை கற்றுக்கணும். கல்வி எங்க வேணா கற்றுக்கலாம், அது வேற விஷயம்.
0: ஆமா,
2: மேன்மையான அன்பை வெளிப்படுத்தி காமிச்சாங்க.
0: கண்டிப்பா
2: அந்த ரெண்டு பேருமே என்னை வாழ்நாள்ல மறக்க முடியாது. அப்புறம் 4ஆம் வகுப்பு வேற ஒரு ஊர்ல வந்து படிக்கும் போது அங்க லூர்து சாமின்னு சொல்லி அவரு ஒரு ஆசிரியர், என்னோட ஆசிரியர் அவரு.
0: ஓகே சார.
2: அவர் நல்ல ஒரு,
0: என்ன சப்ஜெக்ட் சார் எடுப்பாரு சார்? லூர்து
2: இல்ல, நான் 3ஆம் வகுப்பு என்ன படிக்க என்னது எனக்கு தெரியாதுல.
0: ஆமா ஆமா ஆமா,
2: ஆரம்ப கல்வி தான் நாங்க படிச்சு.
0: நிச்சயமா நிச்சயமா.
2: அதனால இந்த ஆரம்ப கல்வியிலேயே எனக்கு என்ன அதுல இருந்து வெளிப்படுத்துறேன்னா, அந்த கால ஆசிரியர்களால மாணவர்கள் உருவான காலங்கள் அது.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
2: ஆசிரியர்களால மாணவர்கள் உருவான காலம். அந்த காலத்துல இந்த சின்ன படிப்பு நான் படிச்சிருந்தால் கூட இன்னைக்கு பலதரப்பட்ட செய்திகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் கற்றுக்கக்கூடிய உணரக்கூடிய நிலை அன்னைக்கு எனக்கு அந்த இத்துணூண்டு பாடத்திலே கிடைச்சிருக்கு.
0: என்னோட
2: பிள்ளைகளுக்கெல்லாம் முதுகலை பட்டம் படிக்க வச்சாலும் கூட அவங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கையோட நிலை என்னங்கறத உணர முடியாத கல்வியோட அமைப்பு அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால ஆசிரியராகப்பட்டவங்க ஆசிரியர் பணி அறப்பணிங்கும் போது அது அறம் சார்ந்த பணி. அன்னைக்கு அப்படி ஒரு பொற்காலத்துல நாங்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோங்கிற ஒரு நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
0: நிச்சயமா சார், உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார், தேங்க்யூ.

0: நே நேரத்தில் நம்ம வந்து உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு நேயர் வந்துள்ளார், அவருடன் பேசுவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க மேடம், உங்க பேரு?
1: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்க.
0: ஆ சொல்லுங்க மேடம், உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த ஆசிரியர்,
0: மறக்க முடியாத ஆசிரியர்,
1: அதாவது மூணாம் வகுப்பு வரைக்கும் நான் படிச்சேன். ஆ அதுக்கு மேல படிக்கல
0: மேடம். உங்க ஃபுல் நேம் என்ன சொன்னீங்க? பரமக்குடி.
1: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி மேடம், ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: அதாவது நான் மூணாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சேன். அந்த மூணாம் வகுப்புலயே வந்து கணேசன் சார்னு இருப்பாங்க.
0: சரி சரி, என்ன ஊர் மேடம் சார்?
1: ராமநாதபுரம்.
0: சரி சார்.
1: ராமேஸ்வரம் போற பக்கம் ராமநாதபுரம், அந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் இருந்தோம். அது சரஸ் பள்ளிக்கூடம் பேரு சரஸ்வதி பள்ளிக்கூடம், சரஸ்வதி நடுநிலை பள்ளி.
0: ஓஹோ.
1: அதுல வந்து அஞ்சலா டீச்சர், வசந்தா டீச்சர், அப்புறம் மாரியம்மாள் டீச்சர்.

0: செல்லமாடிட்டு கணேசன் சாரு, முருகன் சாரு, ஆறுமுகம் சார் இவ்வளவு பேரும் இருந்தவங்க அந்த ஸ்கூல்ல, அனுபவத்துல வந்து அவங்க பூராமே ரொம்ப எல்லாருமே அன்பானவங்க. அதுல ஒன்னாம் வகுப்புல சீதா டீச்சர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து தியாகத்தின் பிறப்பிடம்னே சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அவங்க வீட்டுல திருமணமும் பண்ணிக்கிறல அவங்க வீட்டுல எல்லாத்தையும், தங்கச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஆளாக்கணுங்கிறதுக்காகவே ஆசிரியர் பதவிக்கு வந்தவங்க. அந்த ஆசிரியர் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, கோவமே வராது அந்த ஆசிரியருக்கு. படிப்பை விட அவங்க கதைகள் தான் நிறைய சொல்ற பழக்கம் உண்டு அவங்களுக்கு. அவங்க கதை நிறைய சொல்லுவாங்க. அந்த உடற்பயிற்சி எல்லாம் முதல் பண்ணிட்டு தான் பள்ளி மறுபடியும் பாடங்களையே நடத்த ஆரம்பிப்பாங்க.
1: அந்த நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் சம்பந்தமா
0: ஆமா, கைகால் பயிற்சி முதல் கொடுத்துருவாங்க. அப்புறம் சின்ன சின்ன கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள்லாம் எங்களை வந்து செதுக்குச்சு, செப்பனிட்டுச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஓப்ப தலை ஊடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில்னு வள்ளுவம்
1: சொல்லுவாங்க.
0: ஒரு ஆசிரியர் வந்து நல்ல ஆசிரியரா இருந்து அவர் வேலை மாற்றமாகி போகும்போது ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவையும் சொல்லலாம். அவங்க வெளியூருக்கு போகும்போது பிள்ளைங்கன்னா பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்களா, அழுதுகிட்டே போவாங்களாம், ஐயா நீங்க போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்தாரு, சரியான ஆளுன்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்களாத்தான் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்துச்சுங்கப்பா எல்லா.
1: நிச்சயமா மேடம், இப்பயும் அப்படிதான் மேடம், எல்லா எல்லா டீச்சர்ஸும் ஒரு சாக்ரிஃபைஸா தான் தன்னுடைய
0: இருக்கு இப்போ. ஆனா வந்து ரொம்ப ஒரு, அதாவது பாடங்கள் நிறைய இருக்கும், சம்பளமும் அவங்களுக்கு ரொம்ப குறைவு
1: குறைவு. ஆமா ஆமா,
0: ஆனாலும் அவங்க பொறுப்புணர்ச்சியோட முழு மனசோட அவங்க எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, எங்களுக்கு கதைகள், அதாவது பாடம் மட்டுமே பெருசு இல்ல, வெளி உலகத்துல இந்த உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், நல்ல உணவுகள் சாப்பிடணுங்கிறதா சொல்லி கொடுத்தாங்க.
1: வாழ்வியல் கல்வி போல ஒரு,
0: ஆமா ஆமா, வாழ்வியல் கல்வியே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி வாத்தியாருங்கெல்லாம் பேண்ட் சட்டை எல்லாம் கிடையாது,
1: எல்லாம்
0: வேட்டி சட்டை, நெத்தியில பட்டை, பார்த்தாலே கும்பிடு, அப்படி ஒரு கும்பிடு
1: தயாராயிருப்போம்.
0: அதே மாதிரி அவங்களுமே பருத்தி சேலைகள் ஊட்டிட்டு வருவாங்க எல்லா ஆசிரியர்கள், ரொம்ப எளிமையா.
1: இதுவுமே
0: ஒரு பெரிய ஒரு மிச்சம், இது ஒரு மேக்கப் எல்லாம் கூட இருக்காது அப்பவெல்லாம். ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப கடமை உணர்ச்சியோடையும் பொறுப்புணர்ச்சியோடையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நாங்க குறைவான படிப்பு படித்தாலும் நாங்க நிறைந்த வாழ்க்கை இன்னைக்கு நல்ல ஒழுக்கம் உள்ள, நல்ல நாணயமா நேர்மையா வாழ்றோம்னா அதுக்கு அந்த ஆசிரியர்கள் பூரா காரணமா இருக்காங்க. அதனால எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த தினத்துல இந்த நேரத்துல நீங்களும் ஆசிரியர்கள் தான், எங்களை செப் பண்ணிடுறது வானொலியில எல்லாருமே ஆசிரியர்களாத்தான் செப் பண்ணிடுறீங்க.
1: சந்தோஷம் மேடம், சந்தோஷம்.
0: அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு வைக்க மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி.
1: உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர், இது குறித்து தான் நேர் நேரத்தில் நாம் நேயர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்
2: சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: அபு
1: சாலிம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கு சார், தாங்கள் நலமா இருக்கு.
1: நலம் சார், நலம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர்.
2: எங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர் ஆசிரியர்கள் இரண்டு பேர் இருந்தாங்க சார். கணவன் மணி தான் சார் அவங்க.
1: ஓகே, என்ன ஊர் சார், எந்த ஊர் உங்க?
2: எங்க உள்ளூர்ல இருந்தேன் சார், தாண்டவமூர்த்திக்கு.
1: ஓ, தாண்டவமூர்த்திக்கு. ரைட் ரைட்.
2: மன்னனை கா விளக்க கொளுத்தி வச்சிருந்தா அவங்க குடிசை வீடு, எங்களும் குடிசை வீடு தான் சார். அப்ப அவங்களுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள், இரண்டு ஆண் பிள்ளைகள். அப்படி இருந்து சைக்கிள் தான் அவர் ஒரு உள்ளூர் இருந்தாலும் 35 ஆண்டுக்கு குறையாது எங்க ஊர்ல உள்ளூர்ல ஒரு நல்ல இடத்துல சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஆசிரியர் சார் அவங்க.
1: சரி சார்.
2: அவர் வந்து ஒரு சுமார் ஒரு 69 ஆண்டு வயசுல தான் அவர் காலமானாரு. 24/7/2006 காலமானார் சார் அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் ஐயா, அந்த அம்மா வந்து 24/5 2025 மரணம் அடைஞ்சாங்க சார். சுமார் அந்த அன்னை வந்து 82 வயசுல மரணம் அடைஞ்சாங்க சார். இந்த அளவுக்கு அவங்களை நாங்க போற்றின்னு இருக்கிறோம். அவங்க அக்கா கட்டலாம், அவங்க பிள்ளை கட்டலாம் வணங்கி அம்மானுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடையாது. அந்த போட்டல் அங்கே வணங்கிட்டு வந்தோம் சார். நீ காலையில் கூட நாங்கள் தொடர்ந்து வாரத்தில் 2 பயணமாக அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளாக தான் சார் இருக்கு. நான் இப்போ கண்ணீர் மார்க்கு தான் சார் இந்த இதை சொல்கிறேன் சார். எங்களுக்கு உடல்நிலை, எங்கள் ஊரில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனா கூட சார், அவங்க வீட்டில் இந்த கம்பளை போர் இருக்கு சார், அந்த உதவி செய்வாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த உடல்நிலை சரியான பிறகு கொடுக்க சொல்லுவாங்க சார். அதேமாதிரி அவங்க வந்து உடனே கேட்க மாட்டாங்க சார். இன்னைக்கு நம்மளுடைய ரத்த உறவில் ஒரு நேரம்

0: ஒரு உதவி செஞ்சா கூட அப்படியே சொல்லி காட்டிடுறாங்க. அது இதாக இருக்குது சார். அந்த உறவுகள் எங்களுக்கு இன்னைக்கு நீடிச்சுன்னு இருக்கு சார். அப்புறம் எங்க மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்க சென்றிருக்குல சார், ராஜமாணிக்கம் சார் எனக்கு வந்து ஆங்கில எழுத்துக்களை வந்து கற்பித்து கொடுத்த ஆசிரியர் சார். ஒவ்வொரு காவுக்கு வந்து கே பொண்ணும் ஜி ஏ பொண்ணும், எம்முக்கு வந்து எம், மூவுக்கு வந்து எம்யூ, டபுள் ஓ பொண்ணு எம் டபுள் ஓ, இப்படிலாம் அவர் சொல்லி கொடுத்த பயன்றாரு.
1: அப்போ சொல்லி கொடுத்ததுதான் இப்போ உங்களுக்கு பசுமரத்தாணி போல அந்த மனசுல பதிஞ்சிருக்கு இல்ல சார்.
0: நிச்சயமா சார், அவங்க மறைந்த ஆண்டு இருந்த ஆண்டுல எங்களுக்கு இன்னமும் நினைவுல வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த எங்களுக்கு அந்த சி அந்த ஆசிரியர் இருக்கு சார், சி அன்பழகன் ஆசிரியர். அந்த ஆசிரியர் டீச்சர் அம்மா பேர் வந்து மார்த்தாள் டீச்சர். இந்த அளவுக்கு அவங்க அவங்க போட்டாவை நாங்கள் வணங்கி கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு நான் ஒரு பிள்ளைய காலத்தான் நாங்கள் எங்களை நினைக்கிறாங்க சார், அவங்க வாரிசுக்குவோம்.
1: நிச்சயமா சார், நிச்சயமா. அதாவது சார், எப்பயுமே வந்தமா சொல்லி கொடுத்தோன்னு போவோம்லாப்ப, அந்த மாணவருடைய குணநலன் எப்படி, அவருக்கு தகுந்த போல் பாடம் எப்படி நம்ம சொல்லி கொடுத்தா அவருக்கு அது இதாகும். கூடவே அந்த வாழ்க்கை நல அந்த கல்வி எஜுகேஷன்லையும் சொல்லி கொடுக்குறதும் எப்பயுமே சரி, ஆசிரியர் நிகர் ஆசிரியர் தான்.
0: நிச்சயமா சார்,
1: நிச்சயமா சார், நிச்சயமா.
0: அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வறுமையில எங்களுக்கு ஒரு கல்வி போட்டது, அந்த ஒரு நான் அதிகமான ஒரு கல்வியை கற்கல சார், ஒரு 7ஆம் வகுப்பு தான் நான் பயின்ற சார். எங்க உள்ளூர்ல நாங்கள் 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரீங்களா சார், அவங்க வந்து தமிழ் கணக்குக்கு வந்தாங்க சார். ஹெட் மாஸ்டர் மட்டும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவாங்க சார். பணிநேர் வெவ்வேறு ஆசிரியர்கள், சோமசுந்தரம் அப்படியே சொன்னா, கனகராஜ் இப்படியே சொல்லினே போயினே இருக்கலாம் சார். அவங்களாம் இல்லைங்க சார், இன்னைக்கு எங்களை விட்டு மறைஞ்சாலும் அவங்களுடைய பேர் எங்களுக்கு 35 ஆண்டுகளுக்கு குறையாத இருந்த ஆசிரியர் வந்து அன்பழகன், மாத்தலாசி, இவங்க ரெண்டு பேர் கணவன் மணி, அவங்க வந்து எங்களுக்கு தந்தை தாயாக
1: நினைக்கிறேன். தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார்.
0: மிக்க நன்றி. மத்த நேரத்தில் என்னென்ன கருத்து சொல்றாங்க கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜமுதீன்.
1: ஜான் ஹாஜா, வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு.
2: நல்லா இருக்கேன்
1: சார். சரி சார்.
2: அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: ரைட் சார், ரைட் சார். அதான் சார், உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர் ரத்ன சுருக்கமா ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க.
2: ஆசிரியர்னா என்னுடைய அண்ணன் தான் சார்.
1: சந்தோஷம்.
2: ஆமா, ஏன்னா வந்து 1ஆவதுலயும் 2ஆவது பாஸ் பண்றப்ப இந்த போலியோ அட்டாக்னால பள்ளிக்கூடமே போகல சார்.
1: சரி சரி சரி.
2: வீட்டுல இருந்தபடியே எங்க அண்ணன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
1: சரி,
2: அண்ணன்
1: பேர் சார்?
2: நன்றி
1: சார், தங்கள் மேலான கருத்துக்களை எங்களுடன் பதிவு. நன்றி சார், தேங்க்யூ. இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அறிவெனும் விளக்கை ஏற்றி, அறியாமை என்னும் இருளை அகற்றி நம் வாழ்வில் ஒளியேற்றியவர்கள் ஆசிரியர்கள். எழுத்துக்களை மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அன்போடு கற்றுத்தந்தவர்கள். தவறுகளை திருத்தி, தடுமாறும் நேரங்களில் கரம் கொடுத்து, தோல்வியில் தன்னம்பிக்கை ஊட்டி வெற்றி பாதையில் நம்மை வழி நடத்தியவர்கள் ஆசிரியர்கள். ஏறியவர்கள் எங்கோ உயரத்தில் இருக்க, அவர்களை ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் நின்று அடுத்த தலைமுறையை உயர்த்த காத்திருக்கிறது ஆசிரியர் குடும்பம். அதுபோலதான் தாங்கள் கற்ற அறிவை மாணவர்களிடத்தில் பகிர்ந்து அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆசிரியர்களின் பணி என்றும் மகத்தானது. அனைவருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இதுவரை உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் தங்கள் கருத்துக்களை வானலாவிய ஆகாஷ்வாணி மூலம் பகிர்ந்து கொண்டீர்கள். பகிர்ந்தமைக்கு நன்றி. இத்துடன் நேர் நேரம் நிறைவு பெறுகிறது.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது பாரத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற உள்ள விழாவில் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். அடுத்ததாக பாரதி திரைப்படத்திலிருந்து ஒரு தேசபக்தி பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் மதியம் 1:12:32. நேர்கள் இனி கேட்கலாம் மகளிர் நேரம். இன்றைய மகளிர் அறம் நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பிரத்யோகமாக பங்குபெறும் திரையிசை பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் கங்கை அமரன் கற்பனை நடையில் மலேசிய வாசுதேவன் கே சித்ரா இணைந்த குரலில். இளையராஜா இசையில் 1989 வெளிவந்த பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். இளம்

நேரம் மதியம் 1:17:45. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் மகளிருக்கென்ற பிரத்யேகமான விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம்.

மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல்

0: நேரம் மதியம் 1:23:46 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள். ஒரு சகோதரியை நமக்கு பேச விருப்பப்பட்டுள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ சொல்லுங்க மேடம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார்.
0: சந்தோஷம் மேடம், சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: சொல்றேன், அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சார்.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம், நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: நன்றிங்க சார். வைதேகி காத்திருந்தால் படத்துல அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள்.
0: நிச்சயம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி மேடம், தங்கள் அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ.
1: நன்றி சார்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 புதுச்சேரி முதன்மை அலுவலகத்தில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேரம் 1:30 24 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம், மகளிருக்கென்றே பிரத்யேகமான திரைசை பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம். சொல்லுங்க மேடம், உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம். நவநீதம்.
0: சரி மேடம், உங்களுக்கு பிடிச்ச பாடல் மேடம் என்ன படம்? அம்மா என்று அழைக்காத.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: நிச்சயமா மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். சந்தோஷமா.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மகளிர் மட்டும் பங்கு பெறும் பிரத்யோகியா அவர்களுக்கு விருப்பமான திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு சகோதரி நம்முடன் இணைப்பில் வந்துள்ளார், அவரிடம் பேசுவோமா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க மேடம், உங்கள் பேரே எங்கே பேச?

0: நான் பாண்டிச்சேரியில இருந்து சுதா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க. ஆ சொல்லுங்க மேடம்.
0: யஜமான் படத்துல இருந்து ஆலப்பூல் வேலை போல் அந்த பாவு வேணும்.
1: நிச்சயமா
0: கண்டிப்பா, எல்லாருக்காகவும் சார், எல்லாருக்காகவுமே வழங்கிடுங்க. நம்ம நம்ம மகளிர் நேயர்க்காகவும் எல்லா நேயர்களுக்காகவுமே இந்த பாடல் சமர்ப்பணம்.
1: நிச்சயமா மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கிறது, கேளுங்க.
0: கண்டிப்பா சார், நன்றி சார்,
1: நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள். அதாவது மகளிருக்கென்று பிரத்யேகமான பாடல்களை, திரேச பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சகோதரி நமக்கு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார், அவரிடம் பேசுவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் சக்தி சரண்யா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுறேன்.
0: சந்தோஷம் மேடம். உங்களுக்கு பிடித்த பாடல் மேடம்?
1: ஊட்டி வரை உறவுலேருந்து ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான்.
0: நிச்சயமா மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி மேடம்.

நேரம் மதியம் 1:46. நான்கு நொடி மகளிரும் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக வரும் பாடல் மனோ கேஸ் சித்ரா இணைந்த குரலில் வாலி பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் 1989 வெளிவந்த பொன்மன செல்வம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70

0: 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களே, இன்று மதியம் 2:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:25 என்றும் இனியவை காலத்தால் எழியாத காவிய பாடல்களை கேட்கலாம். நேரம் மதியம் 1:51 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் வந்து மகளிர் நேரம், அதாவது மகளிருக்கென்ற பிரத்யேகமான இந்த திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து கற்பனை நடையில் 1982 வெளிவந்த நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்துவோர் பாடலை கேட்கலாம்.

மகளிர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இளையராஜா இசையில் நான் காமராசன் பாடல் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி பி சுசீலா இணைந்த குரலில் 1988 வெளிவந்த எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: tonight. The match will begin at 8 p.m. Indian Standard Time. India have already secured a place in the semi-finals after recording convincing victories over Thailand and Hong Kong in their previous two matches. The Indian team will now look to maintain its winning run and finish the group stage with a perfect record. Pakistan, meanwhile, have played just one match. They began their campaign with a win over Thailand. The team currently has 2 points in Group A and needs just one more point from its remaining two matches to qualify for the semi-finals. In badminton, Indian men's doubles pair Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will take on the Malaysian duo of Noor Mohammad Azreen Ayub and Tan Wik Yong in the semi-final of the China Masters in Shenzhen today. The Indian pair defeated Denmark's Kim Astrup and Anders Karup Rasmussen 21-13, 16-21, 21-18 in the quarter-final yesterday. Housing and Urban Affairs Minister Manohar Lal today held an inter-ministerial virtual meeting with Jal Shakti Minister C.R. Patil and other senior officials to review preparations for Swachhata Hi Seva 2026. In a social media post, Mr. Lal said that as the campaign enters its 9th edition, the nation is renewing its commitment to a cleaner and healthier India. He urged citizens to come forward, participate wholeheartedly in the campaign and make Swachhata Hi Seva a true Jan Andolan. The Swachhata Hi Seva 2026 campaign will be observed from 17th of this month to the 2nd of October. The India Meteorological Department has issued orange colour warning for heavy to very heavy rainfall in East Rajasthan and West Madhya Pradesh for today. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says Viksit Bharat will only be possible with quality education, confers national awards on 48 school teachers. Prime Minister Narendra Modi urges teachers to go beyond textbooks while shaping lives of students, also calls for less screen time, more sports activities for children. Prime Minister to address centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi this evening. Bihar flood situation remains critical in 14 districts. Relief and rescue operations underway. India delivers 95 tons of relief material to flood-hit Nepal to send more supplies and Bailey bridges. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Malaysian duo in Chinese Masters semi-final in Shenzhen this evening. And in women's cricket, India to take on arch-rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the midday news.
1: Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
2: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
1: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
2: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
1: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளி

0: அமைதிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல், நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
2: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி, கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: சுதந்திர போராட்ட தியாகி, தைக்கிழுத்தச் செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழன், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது. அதை இடமாற்றம் செய்யப்போம். அதனால அங்கிருக்கக்கூடிய சேர்க்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கைகள். மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும், சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள்

மூன்று நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர், சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சஷாங்குமார் மற்றும் சிராக் பரீதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உள்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் மதியம் 2:25:36. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம், என்றும் இனியவை நம் மனதை விட்டு அகலாத பசுமரத்தாணி போல் என்றென்றும் நம் சுவாசத்தில் விற்றிருக்கும் நம் மனதை ஆட்சி செய்யும் பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் பி. சுசிலா குரலில், கண்ணதாசன் கற்பனை நிலையில், கே. வி. மகாதேவன் இசையில் 1963 வெளிவந்த வானம்பாடி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

வானொலி தேனொலியாய் என்றும் இனிவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் கற்பனை உரையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், 1961 ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படுத்துவர் பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று இரவு 7:30 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னையஞ்சல். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் வரிகளில் ஏம் ராஜா, ஜிக்கி ஆகியோர் இணைந்த குரலில். ஜி ராமநாதன் இசையில் 1957 வெளிவந்த ஆரவள்ளி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை நமது நெஞ்சை விட்டு அகலாத நமது நினைவுகளோடு ஒன்றிணைந்த திரைசை பாடல்களை கேட்டீர்கள். நேரம் மதியம் 2:40. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயகர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி.
2: Bonjour monsieur.
3: Bonjour mademoiselle. Ce soir, vous allez voir des mots polysémiques. Savez-vous le sens d'un mot polysémique?
2: Non monsieur, pourriez-vous m'expliquer s'il vous plaît?
3: Oui, bien sûr. Un polysémique est un mot qui a plusieurs sens selon le contexte. பயன்படுத்தப்படும் சூழலுக்கு ஏற்றவாறு பல பொருள்களை கொண்ட சொற்களையே நாம் மோ பொலிசெமிக் என்று பிரெஞ்சில் அழைக்கிறோம். அத்தகைய சொற்களை பற்றிய பாடத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். Lisez la première phrase.
2: Dès l'aube, le prêtre revêtait son aube pour dire la messe du matin.
3: Très bien. Dès l'aube, le prêtre revêtait son aube pour dire la messe du matin. Dans cette phrase, il s'agit de deux emplois différents d'un même mot, autrement dit, même étymologie. Pour commencer, on emploie l'aube qui signifie début du jour. Dans « dès l'aube ». Et l'énoncé « le prêtre revêtait son aube », ici l'aube signifie le vêtement ecclésiastique. Savez-vous le sens de l'aube en tamoul?
2: Oui, monsieur, veut dire « kalai ».
3: Très bien. Ici l'aube prend le sens du début du jour. Quel est l'autre sens de ce mot en tamoul?
2: Je ne sais pas, monsieur.
3: Bien, je vous explique. L'aube a un autre sens du vêtement du prêtre. மத குருமார்கள் அணியும் சிறப்பு அங்கியையும் பிரெஞ்சில் ஓப் என்று அழைக்கலாம். Maintenant, lisez la phrase et dites la forme tamoul de cette phrase.
2: விடியற்காலையிலே பாதிரியார் காலை திருப்பள்ளி பூசைக்காக தன் சிறப்பு அங்கியை அணி

0: c'est-à-dire avoir contre lui un sentiment de malveillance, de rancune. மற்றவர் மேல் வெறுப்புணர்வு கொண்டிருத்தல், ஒருவித காழ்ப்புடன் கவனித்தல். பொதுவாக தங்களுக்கு பிடிக்காதவரை பற்றி குறிப்பிடும் போது இச்சொல் பயன்படுத்தப்படும். Essayez de traduire maintenant la phrase où on employait cette expression en lisant la phrase en français.
1: Jacques a une dent contre moi. Jacques en mêle காழ்ப்பு உணர்ச்சியுடன் இருக்கிறார்.
0: Très bien. Jacques வெறுக்கிறார் என்ற பொருளுடன் அமைத்து வாக்கியம் இது. Passons à la phrase suivante. Lisez-le.
1: Les guerriers étaient armés jusqu'aux dents.
0: Les guerriers étaient armés jusqu'aux dents. L'expression être armé jusqu'aux dents veut dire bien armé. Les guerriers sont très armés. போதிய பலத்துடன் அல்லது போதிய ஆயுதங்களுடன் போர் வீரர்கள் இருந்தனர் என்பது வாக்கியத்தின் பொருள். Passons à l'expression suivante où on emploie le mot dent. Lisez-la.
1: Son frère a les dents longueur.
0: Son frère a les dents longues. Répétez.
1: Son frère a les dents longues.
0: Longues. Est-ce que vous pouvez traduire cette phrase en tamoul?
1: Ah non, monsieur, je ne comprends pas cette phrase.
0: Qu'est-ce qui n'est pas clair?
1: Je voudrais savoir le sens de l'expression « avoir les dents longues ».
0: Avoir les dents longues signifie être ambitieux. Il se trouve que நிறைய ஆசைகள் உடையவர், நிறைய எதிர்பார்ப்புகள் உடையவர் எனும் பொருள் உண்டு. Comme vous avez bien compris le sens de cette expression maintenant, donnez-moi la forme tamoul de cette phrase.
1: அவருடைய தம்பி நிறைய ஆசை உடையவன், நிறைய எதிர்பார்ப்புகள் உடையவன்.
0: Bien. Passons maintenant à un autre mot polysémique, pied. Lisez la première phrase où on emploie ce mot pied.
1: Le bocal de cette lampe est solide.
0: Le pied de cette lampe est solide. Cette phrase, quel est le sens du mot pied?
1: Je ne comprends pas la phrase, monsieur. Voulez-vous m'expliquer cette phrase, s'il vous plaît?
0: Oui, je vous explique. Ici, pied veut dire socle. Le socle de la lampe. C'est la base sur laquelle repose la lampe. Tamil, bedam, என்று சொல்வார்கள். அதாவது அடிப்படை. விளக்கின் கால் பகுதியை வாக்கியத்தில் இச்சொல் சுட்டுகிறது. Maintenant, donnez la forme tamoul de cette phrase.
1: இந்த விளக்கின் அடிப்பகுதி உறுதியாக இருக்கிறது.
0: அதாவது இந்த விளக்கின் கால் பகுதி உறுதியாக இருக்கிறது என்பது வாக்கியத்தின் பொருள். Passons maintenant à la phrase suivante. Lisez-la s'il vous plaît.
1: Dans la discussion, elle a perdu pied.
0: Elle a perdu pied. Dans la discussion, elle a perdu pied. On emploie le mot pied dans l'expression perdre pied. Perdre pied veut dire perdre son assurance. Perdre le fil de son raisonnement. J'essaie de traduire cette phrase en tamoul.
1: பேச்சுவார்த்தையில் தன் பிடியை அவர் இழந்தார்.
0: பேச்சுவார்த்தையில் அவர் தன் கருத்துக்களை உறுதியான முறையில் எடுத்து வைக்க இயலாமல் போனது. தன் பிடியை, தன் ஆளுமையை அவர் இழந்துவிட்டார் என்ற பொருளில் இங்கு வழங்கப்படுகிறது.
1: Excusez-moi, monsieur, je ne sais pas.
0: Je vous explique. Dans cette phrase, casser les pieds de quelqu'un veut dire ennuyer ou importuner quelqu'un. On peut dire aussi fatiguer ou incommoder quelqu'un. Alors, faites la traduction de cette phrase.
1: André, avant que n'ayez rien tollé coupé.
0: Passons maintenant à un autre mot polysémique. Corps. Lisez la première phrase, s'il vous plaît.
1: La boutique se retrouve au corps du bâtiment.
0: Quel est le sens du corps dans cette phrase?
1: La porte importante.
0: La partie importante. Répétez, s'il vous plaît.
1: La partie importante.
0: Très bien. Ce mot prend le même sens dans les groupes de mots comme le corps d'une lettre et le corps d'un article. உடல் எனும் நேரடி பொருள் கொண்ட இச்சொல் இங்கு முக்கிய பகுதி என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. கட்டிடத்தின் முக்கிய பகுதி அல்லது கடிதத்தின் முக்கிய பகுதி அல்லது கட்டுரையின் முக்கிய பகுதி என்று சொல்லலாம்.
1: அவருடைய கடை கட்டிடத்தின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது.
0: அதாவது நகரத்தின் முக்கிய பகுதியில் அவருடைய கடை அமைந்துள்ளது. சிலாவதியர் சபுத்திக் எழ பர்த்தி அம்பர்த்தம் ஜி பத்திமம். Voilà l'emploi suivant du mot corps. Lisez-le.
1: Il m'est jeté à corps.

0: perdue dans l'aventure.
1: Il s'est jeté à corps perdu dans l'aventure. Savez-vous le sens du mot « corps » dans cette phrase?
0: Non, monsieur, voulez-vous m'expliquer ce mot?
1: À corps perdu veut dire pleinement, en assumant tous les risques. Ici, dans cette phrase, il s'est jeté à corps perdu dans l'aventure, veut dire il s'est jeté pleinement dans cette aventure. Ou bien, il s'est jeté avec impétuosité dans cette aventure. Dans le Mercondirkum Belegri, Tanei Murumiahe, ஈடுபடுத்திக்கொள்வதை குறிக்கும் சொற்றொடர் இது. இந்த சாகசத்தில் அவன் முழுமூச்சுடன் இறங்கினான் என்பதே இந்த வாக்கியத்தில் அமைந்திருக்கும் பொருள். Passons à la phrase suivante.
0: Ses projets ont déjà pris corps.
1: Ses projets ont déjà pris corps. Est-ce que vous pouvez répéter la phrase?
0: Ses projets ont déjà pris corps.
1: Ici, quel est le sens de l'expression prendre corps?
0: Prendre corps veut dire devenir réel.
1: Oui, vous avez raison. Ces projets ont déjà commencé à s'organiser. அவருடைய திட்டங்கள் நிறைவேற தொடங்கிவிட்டன என்னும் பொருள் அமைந்து வாக்கிவிடு. Je crois que c'est l'heure. On s'arrête ici. On se verra la semaine prochaine. Merci. À la semaine prochaine.
0: Merci, monsieur. À la semaine prochaine.
2: நேர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயகர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வேம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, விருதுநகர், இடபிள்யூஎஸ், மின்னல் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கலவை, பிடபிள்யூடி, பம்பாரணை, திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, சிவகிரி, செய்யார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான், வந்தவாசி, ராணிப்பேட்டை, ஏடபிள்யூஎஸ், சோளிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் தர்மபுரி, கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாக உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது.

இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 11ஆம் தேதி வரை மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், பெரம்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஐக்கும்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலையாள மொழியில் அக்னி தேவன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்

நேரம் மதியம் 3:18:19 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக தெலுங்கு மொழியில் மகாதீரா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக வருவது தெலுங்கு மொழியில் பிரேமனு ராகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை ஒரே மொழி அல்லாமல் பல மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் உங்களை மகிழ்வித்த பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் மதியம் 3:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: நேர்களே, இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் TN சேஷகோபாலன் பாட்டு இடம்பெறும். முதலாவதாக ஸ்ரீ சங்கர குருவரம் என தொடங்கும் மகா வைத்திய நாதையர் நாகஸ்வரி ராகம் ரூபக தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சை குருதி, த்விஜயா முந்தி ராகம் ஆதி தாளம்.

நேரம் மதியம் 3:43 7:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னாலு ஊரகை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுபபந்து வராலி ராகம், மிஸ்ர சாபுதாளம்.

சங்கீத சார நிகழ்ச்சிகள் அடுத்ததாக என்ன சொல்லி என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், கானட ராகம் ஆதிதாளம்.

நேயர்களே, இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி என் சேஷகோபாலன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆல் இண்டியா ரேடியோ, இந்திரா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு இளைய பாரதம், சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. இன்று மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முத்திரைப்பாளையம் அருட்செல்வி ஆயிஅம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம்.

கவிதாலயாவின் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ரகுமான், கீதா, சிதாரா, விவேக், ஜெயசித்ரா, ஜனகராஜ், சௌகா ஜானகி, பூர்ணம் விஸ்வநாதன், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர்.

0: விழாவில் சிஎம் ரொம்ப நல்லா பேசினார். ஆமாம், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டியா?
1: மேடையில் நீங்கள் அவளோட சிரிச்சு பேசிகிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்ன பேச்சு அவளோட? உலகத்தை மறந்து
0: யாரோட?
1: அவதான் நாலு தடவை புருஷனை மாத்தினாலே அவளோட.
0: பக்கத்தில் இருந்தா பேச வேண்டி வந்தது.
1: அவ பக்கத்தில் நீங்க உட்காரணும். மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் ஒரு சீட் காலியா இருந்ததே, அங்க உட்கார வேண்டியது தானே?
0: முருங்க மரத்தில் ஏறிட்ட வழக்கம் போல. நான் சாப்பிட போறேன், நீ வரையா இல்லையா?
1: எனக்கு வேண்டாம்.
0: எனக்கு வேண்டாம்.
1: நான் ஏன் லட்சணமா இல்லாம செல்லம் ஜாஸ்தியா போச்சு? என் புருஷன் மடியில படுக்க நான் வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அப்போ கம் ஹியர். இனிமே இதான் உன் சீட்டு, இந்த இடத்தை விட்டு நகந்தா உன்னை வெட்டி போட்டுருவேன். லை டவுன். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியறதில்ல, அதுக்குதான் சொன்னேன். வேற எதுக்கு? உட்காருங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. யாரோ ஒரு கழுதைக்காக நாமையே சாப்பிடாம இருக்கணும். எவன் கடைப்பான அழையறாளுங்க. ஆமா, அந்த மேனாமினிக்கு வயசு என்ன? அப்படி என்ன பெரிய அழகா அவ?
0: நான் சொன்னேனா அவ அழகுன்னு?
1: நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ அழகுதான். ஆனா என்னை விட ஒன்னும் அழகு இல்ல.
0: ஆமா,
1: என்ன யோசிச்சு சொல்றீங்க?
0: சரி, மறுபடியும் கேளு, யோசிக்காம சொல்றேன்.
1: எதுக்கோ அவ இப்படி தலையாட்டினாலே, அது எதுக்கு?
0: ஞாபகம் இல்ல.
1: ஞாபகம் இல்ல? சரி, கழுக்குன்னு சிரிச்சாளே, என்ன சொல்லிட்டு சிரிச்சா?
0: எப்போ
1: தலையாட்டினாளே, அதுக்கு முன்னால, அதுவும் ஞாபகம் இல்லையா? ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு, ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு இப்படி என்னமோ கேட்டா. என்ன கேட்டா?
0: போச்சுடாப்பா. எதுக்கு அப்புறம், எதுக்கு முன்னால?
1: நீங்க இப்படி விரல் ஆட்டினீங்களே, அதுக்கு முன்னால. அவ இப்படி வாழ பொட்டு விட்டாளே, அதுக்கு அப்புறம்.
0: Don't drive me mad, Gauri. அவதான் என்ன வம்பு கிழுத்தா.
1: வம்பு கிழுத்தானா? அவ இழுத்த இடத்துக்கெல்லாம் போயிடுவீங்களா? பெட்ரூம் வரைக்கும்.
0: சீ, பைத்தியம்.
1: பைத்தியம் இப்படித்தான் பண்ணும். சாரியா. I'm sorry. Sweet man. உங்களையே கனவு கண்ட எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை அடைஞ்சேன்னு தெரியாதா?
2: இங்க ஏன் கவல சொல்லு?
1: சொல்றேன்.
3: நமஸ்காரம் ஆண்டி.
2: நமஸ்காரம். நமஸ்காரம். ஏன் குரு பாகனவா?
3: உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்க ஆண்டி.
2: பரவாயில்ல பரவாயில்ல.
3: நோ பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிருக்கேன், யாருன்னு பார்த்தேன், நீங்க தான்.
2: நான் எப்பவும் நோ பார்க்கிங்ல தான் காரை விடுறது. திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியா உண்டு கதா.
3: ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான்.
2: இப்ப என்ன பண்ற?
3: ஸ்டேட் கிரிக்கெட் ஆடுறேன்.
2: என்ன பண்றப்பா?
3: இது என்னோட கடை தான். இந்த மாதிரி இன்னும் எட்டு கடை இருக்கு. ஒரு பொண்ணோட அம்மா தனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி எல்லாம் இருக்கணும்னு விரும்புறாங்களோ அதை விட வசதியா தான் இருக்கேன்.
2: பரவாயில்லையே, புது மாதிரிக்கா பொண்ணு கேக்குறியே. கௌரி, குரு செப்பேது வேணாவா?
3: ரஞ்சி டிராபிக் ஆடுறேனே. கௌரி, நீ டிவி பாக்குறல, செஞ்சுரி கூட அடிச்சேனே.
1: எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது.
2: வேற ஏமி வேணும்? என்ன, இங்கோ சாலிடா டிவி வேணுமா?
1: அதுல பாடுறவரும் வேணும்.
2: வாங்கிட்டா போச்சு. நாலு பில்லரும். இதுக்கோ பாருப்பா, ஈ வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தி.
3: மணிபாரதி பேசி முடிச்சிட்டாருங்களே.
2: மணிபாரதி அவரையா? இதுக்கு சூடு, வாழ் விலை பேசினதுக்கு மேல 2 லட்சம் நானும் தரேன். எனக்கு வேணும் இவ்வீடும். பேசி முடிவையா? அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்கோ. சரி, நீக்கே தெரிசு கதா. சூடு, நீக்கு 2000 கமிஷன் கூட தரேனும். வர புதவாரம்.

0: உள்ள வாங்க வாங்க மேடம். அவரு
1: அரே ரெண்டி ரெண்டி வாங்க வாங்க வாங்க. சாரி எவரு வந்திருக்காங்க சூடு உட்காரு குச்சோண்டி.
2: உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன், எனக்காக வீட்டை விட்டு கொடுத்ததுக்கு.
1: ஓ சந்தேகா, ஒன்னு விட்டு கொடுத்தா ஒன்னு திருப்பி வாங்குறோமோ? அதே நீ ஸ்நேகம் கிடைக்குது கதா, கிவ் ரெஸ்பெக்ட் டு டேக் ரெஸ்பெக்ட் லாக. ஏமி போட்டோ நீ பாக்குறீங்கோ நான் பொண்ணு? அதே மாதிரி நீ போட்டோ ஈ ஹால்ல பெட்டாலி பெருசா, அதே நான் லட்சியம். எக்கடி பொண்ணு? ஆ கௌரி கௌரி
2: பாடின பாரதியார் பாட்டு.
1: பனி பாட்டு
2: கொடுத்த நாட்டு பாடல்கள் டிஸ்க். இது என்னோட சினிமா பாட்டு, இது நேத்து ரெக்கார்ட் பண்ண பாட்டு, புதுசு கேட்டு பாருங்க, யூ லைக் இட்.
0: இந்த கேசட் கேட்டுட்டு நாளைக்கு ஃபோன் பண்றேன்.
2: ஐ அம் சாரி, நான் இப்போ பெங்களூர் போறேன் 925ல, ஒரு வாரம் அங்கதான். கனடா சாங்ஸ்
3: விட்டல் பிஏ மணிபாரதி பிஏ
0: பெங்களூர்ல. மணிபாரதி எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காரு?
3: நீங்க யாரு?
0: அவரோட ரசிகன்.
3: ரசிகன் பிங்க போய் தொந்தரவு பண்ணுவீங்க என்ன லவ்வா?
0: ஆமா.
3: இத பாருமா, உங்கள மாதிரி 1000 பொண்ணுங்க லவ் பண்ணுது அவரை.
0: நான் உங்களை எல்லாம் லவ் பண்றேன்.
3: ஹலோ ஹலோ, வச்சிடாதீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட போதுங்க.
0: நான் ரூம் நம்பர் கேட்டேனே.
3: அட, 321 அசோகா ஹோட்டல்.
2: வணக்கம். நமஸ்தே. வாட் இஸ் சர்ப்ரைஸ், நீங்க எப்படி இங்க பெங்களூர்ல?
0: அதே பிளேன்ல தான் வந்தேன்.
2: அதே பிளேனா? நான் பார்க்கலையே.
0: அதே பிளேன் தான், ஆனா இன்னைக்கு 920 ஃப்ளைட்.
2: தென் அப்புறம்
0: இந்த கூலிங் கிளாஸ் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க, அது திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களது தான்
2: இந்த கூலிங் கிளாஸ் திருப்பி கொடுக்க பிளேன்ல வந்தீங்களா?
0: ஆமா.
2: தேங்க்ஸ்.
0: அவ்வளவுதானா?
2: சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம்
0: ஒண்ணும் இல்லை, நான் வரேன். ஒரு நிமிஷம். உங்க மனசு என்ன? கல்லா, எதுக்காக பெங்களூருக்கு வந்தேன்? நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, வெக்கத்தை விட்டு சொல்றேன். I love you. I love you. I love you.

0: లేదండి, ఇప్ప కుటుంబ గౌరవమే గంగపాలైందే. పావి మనిషి ఊర్లో ఇరుందాలాదు ఏమి చేయను ముడివి పండలా. టోక్యో హాంకాంగ్ అని సుత్తిగినే ఉన్నారే.
1: அவங்க புருஷனை பத்தி சொல்றாங்க.
2: என்ன விஷயம்? நான் என்ன உதவி செய்யணும்?
0: நீதான் உதவி செய்யாதே. நீ ஜென்டில்மேன் கதா. நான் பொண்ணு நீ சிசுனி வயிற்றுல சுமக்குது.
2: இவங்க
0: இருக்கலாம், தப்பு லேது. அது நான் செக்ரட்டரி மாத்திரம் காது, சீக்ரட்டரி கூட. தமிழ்ல அதேதோ பழமொழி சொல்லுவாங்க, அதேமட்டி அது பழமொழி செப்ப நேரமா இது. இதுவ நாயனா, నువ్వు కళ్యాణం పండుకుంటావో లేదు కరుమాజ్ చేస్తావో, నువ్వు జెంటిల్మెన్ కదా. ఏమైనా సరే అది నీదా చెయ్యడం, కానీ త్వరగా చేయాలి. నువ్వు జెంటిల్మెన్ కదా. నువ్వు తప్పికలావని వెనకమాటే, ఎందుకంటే నువ్వు జెంటిల్మెన్. తప్పిక ముడియాదు, ఎందుకంటే నేను కాకినాడ కాంచన. కంగ్రాచులేషన్స్. మీరు ఎన్న సంబంధిగా అడంజిదుకో.
2: ஏழு மாசத்துல பிறக்கறானோ எட்டு மாசத்துல பிறக்க போறானோ? நீ ஏன் சிரிக்கிற? எல்லாரும் சிரிக்க போறாங்க.
1: சிரிக்க மாட்டாங்க.
2: ஏன்?
1: படுக்கையில பாவ மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்க போறேன்.
2: What do you mean?
1: நான் கர்ப்பம் இல்லை.
2: உங்க அம்மா சொன்னாங்களே.
1: அம்மா உங்ககிட்ட போய் சொன்னாங்க. ஒரே ஒரு போய், யாருமே சொல்லாத ஒரு போய், துணிஞ்சு சொன்ன ஒரு போய். உங்களை எப்படியாவது மாப்பிள்ளையா அடையணுங்கிற ஆர்வத்துல தான் அப்படி சொன்னாங்க.

பயந்தது சரிதான். அந்த பொய்ய நான் சொல்லலனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு மட்டும் உங்க ஆசைய தீத்து வச்ச வேசியா நினைச்சு என்ன கை கழுவிருப்பீங்க இல்லையா?

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: நேரம் மாலை 4:16 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
0: தொடர்வது புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: அவர் பாம்பேக்கு புரோகிராம்காக போறாரு, என்னால இந்த வாட்டி கூட போக முடியல. சரியா புடி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் ஜனனி. நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்டு மெட்ராஸ் டு பாம்பே IC 174. யார் யார் ஏர் ஹோஸ்டஸ் டியூட்டியில போறாங்கன்னு அப்பா கிட்ட கேட்ட சொல்ல. நம்பிக்கை இல்லாம இல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். ஏ முண்டோ, சரியா புடி. ஒன்னும் இல்ல, எங்க வேலைக்காரிய எப்ப போன் பண்ற? சாயங்காலம்
3: வீட்டு சமையல்காரி பொண்ணுனா உனக்கு வேலைக்காரி அவ? இதுனது திமுரு பிடிச்ச முதலாளி தோப்பானி, போன பிடிச்சிக்க ஒரு ஆள் தேவையா உனக்கு? ஐ ஹேட் திஸ் பிளடி ஆட்டிட்யூட். நீ போமா, போ வேலைக்கு.
2: எப்படா அவன் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்க? என்ன அவளுக்கு என்ன வக்காலத்து? நீங்க அவளை வச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொண்ணோடையாவது நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டது உண்டா?
3: உண்டு.
2: யாரோட?
3: பொண்ணோட தான்.
2: என்ன தவிர வேற எந்த பொண்ணோடையாவது?
3: இதே கேள்விய நான் திருப்பி கேட்கலாமா?

0: 우리.
1: பத்திரிகையாளர் சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சார் எங்க இருக்கீங்க? ஜாலியா ஒரு பாட்டு
2: பாடுங்களேன்.
3: கேட்டதுக்குள்ள அடுத்த பத்திரிகை வந்துடும் போல இருக்கு.
1: என்னடா பாரத, என்ன பாட சொல்றாங்க?
0: எடுத்து விடுறா,
1: நடுவுல நடுவுல திக்குமேடா.
0: திக்கினா அதான் பல்லவி.
4: எடுத்து நான் விடவா என் பாட்டை.

0: விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை.
1: என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஓடி. இன்னைக்கு விழால் நடந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய பாப்புலாரிட்டியும் புகழும் தான் அதுக்கு காரணம். இதெல்லாம் ஆக்குபேஷன் லாசார்ட்ஸ், தொழில் இருக்கிற சங்கடங்கள். நான் ஒரு பப்ளிக் ஃபிகர்மா.
0: ஆனா நீங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம். புருஷன் மனைவி நமக்குள்ள பிரைவசியே இல்லையே. வெளியில எங்கேயாவது போனா பொம்பளைங்க மாடு மாதிரி உங்க மேல ஒட்டுறாங்க, உரசுறாங்க. கேட்டா ரசிகைகள் அவங்களா வந்து சுத்திக்கிட்டா நான் என்ன செய்யறதுங்கறீங்க. இன்னைக்கு ஒருத்தி மேல விழுந்து பப்ளிக்கா முத்தமே கொடுத்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருக்கணுமா? வேண்டாமா, செய்யலையே. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு. You want it.
1: புரியாம பேசாத. என் மேல எல்லா பெண்களும் கிரேசியா இருக்காங்கன்னா அதுக்கு என் குரல் காரணம், என் புகழ் காரணம்.
0: அப்படினா அந்த புகழ் நமக்கு தேவையில்லை. நீங்க பாடிட்டா இங்க பொழப்பு நடத்தணும்ங்கிறது இல்ல. முதல்ல நீங்க பாடுறத நிறுத்துங்க.
1: கௌரி, அதை விட நீ என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம். விளையாட்டு கூட அப்படி சொல்லாத.
0: நோ, ஐ மீன் இட். சத்தியமா சொல்றேன், நீங்க இனிமே பாடக்கூடாது. பாட தேவையில்லை.

0: பொம்பளைங்க என்ன வேணா பண்ணுவீங்க, ஆனா பொம்பளைங்களுக்கு மட்டும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க.
1: பேசுறேன்.
2: அடுத்த மாசம் பத்திரிகையாளர் சங்க ஆண்டு விழா வருது, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. அதெல்லாம் மணிபாரதி சாருடைய கச்சேரி போட்டுக்கலாம்னு ஒரு ஏற்பாடு. அவர் டைரியை வெரிஃபை பண்ணி அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு.
0: முடியாது சார், பாடுறதே பாடுறதெல்லாம் பாட மாட்டாரு. ஹி இஸ் குவிட்டிங்.
2: அவரே எடுத்த முடிவா இது?
0: பின்ன வீட்டு வேலைக்காரன் எடுத்த முடிவா? நான் எடுத்த அவரோட முடிவு. நான்சென்ஸ்.
3: பேப்பருக்கு யார் நியூஸ் கொடுத்த?
0: நான்தான்.
3: எதுக்காக கொடுத்தேன்?

0: இங்க இருமே பாடக்கூடாது.
1: நீ யாரடி அதை சொல்றதுக்கு?
0: ஐயோ மாப்பிள்ளை காரும், என் பொண்ணு மேல கை வைக்கிற பழக்கம் வந்து வந்து விட்டுடுங்க.
1: அவுட். எங்க விஷயத்துல நீங்க தலையிட்ட உன தொலைச்சு வேணும் தொலைச்சு. இந்த குரல் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சது?
0: ஆமா, உட்கார்ந்து சாப்பிட்டாலே பத்து தலைமுறைக்கு வரும். நீங்க எதுக்காக பாடணும், யாருக்காக சம்பாதிக்கணும்?
1: ஆஹா, உனக்கு புருஷனா இருக்கிறது மட்டும்தான் என் வேலை.
0: எனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும்னு சொல்றேன்.
2: என்ன இருந்தாலும் என்னோட கடமை இல்லையா? அதான் வந்தேன் சார். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார். பை த பை, என் டாக்டர் உங்களோட பரம விசிறி. இந்த ஆட்டோகிராஃப் புக்கில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். சார் ப்ளீஸ் சார்.
1: இப்படி பிரபலமாக இருக்கேன் பாருங்க, இதுதான் சார் எல்லாத்துக்குமே காரணம்.
2: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: ரெடி சார்?
2: வரேன் சார்.
1: ஆ,
2: ரெடி ரெடி ரெடி. 1 2 3 4.

0: எடுக்கல.
1: சாரி சார், என்னால் பாட முடியல. இன்னொரு நாளைக்கு வந்து பாடி கொடுத்துறேன்.
2: இன்னைக்கு டெல்லிக்கு போகணும், தமிழ் சங்கத்துல கச்சேரி, என்ன பண்ணலாம்?
1: கேன்சல் பண்ணிடு.
2: நோ ப்ராப்ளம் சார்.
1: ஆஹா, கேன்சல் பண்ண வேண்டாம்.
2: நோ ப்ராப்ளம் சார்.
3: ஏன் ஏன் விட்டலோ டெல்லிக்கு கௌரின்னு கூட கூட்டிட்டு போலேதா?
2: சரி, நோ ப்ராப்ளம்.
1: நீ ஏர்போர்ட்டுக்கு வா.

0: இன்னைக்கு பெரிய கலாட்டாக போது ஆளக்கான
1: மெட்ராஸ் பிளைட் வந்து எல்லாரும் போயாச்சு. மணிபாரதி காணுமையா
0: தானே?
2: இதுக்குத்தான் அப்பவே கமிட்டி கூட்டத்துல முட்டின்றேன். சினிமாக்காரங்களை நம்பி ப்ரோக்ராம் வச்சுக்காதீங்க. கேட்டீங்களா?
3: ஏவிட்டையா அவரு புறப்பட்டு வந்தாரே டெல்லி பிளைட்ல.
4: ஐசி ஃபைவ் த்ரீ நைன் என்ன ஜிமா ட்ரெங்க் கால யார்கிட்ட போன் ஃபிளைட்ல வரலையா டெல்லி ஃபிளைட் ஹைதராபாத் வழியா போத்துங்க கதா ஒக்கட்டி மாப்பிள்ளை கார் வேணும்னே ஹைதராபாத்ல இறங்கி உண்டாலி லேக்க போத்தே அக்கடே டிரான்ஸ்லேட்ல வந்து தூங்கி உண்டாலி அன்னி ஹோட்டலும் சைலண்ட்டுக்கு தேட சொல்லு காது காது வச்ச மாதிரி உண்டாலி இந்த விஷயம் யாருக்கும் வெளியில தெரிய கொடு.
5: எஸ் மேடம்.
6: कहां जाना जी?
7: गाड़ी कहां जाते हैं?
6: गोवा.
7: गोवा एक टिकट.
6: ठीक है.
7: अच्छा
8: இந்த மாசம் 10 ப்ரோகிராம் இருக்கு. எல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்? இப்படி ஓடி போயிட்டாளா
7: அவ? அவ எங்க ஓடி போயிடுவா நானும் பாக்குறேன். ஓடுகாலி கழுத. உன்னை நான் தேடி பிடிக்கல. நான் காசிபேட் காளிதாஸ் இல்ல.
9: செகண்ட் அபார்ட் பக்கத்துல அவங்க பாட்டி வீடு இருக்க. அவங்க அங்க போயிருக்கலாமா?
7: எஸ்.
1: மச்சாவா? மச்சாவா என்ன?
9: உள்ள இல்ல.
1: உன் பேர் என்ன?
10: ஜோதி.
1: ஜோதி. ஜோன்னு கூப்பிடலாமா? ஜோ ஜோ. நீ பயப்படுறத பார்த்தா இதுல இருந்து தப்பிச்சு வர மாதிரி தெரியுது.
10: ஆமா, என் கல்யாணத்துல இருந்து.
1: நடக்க போற கல்யாணமா?
10: இல்ல, நடந்து முடிஞ்ச கல்யாணம்.
1: நாமக்குள்ள ஒத்துமைய பாத்தியா?
10: ஏய், நீங்க?
1: நானும் தப்பிச்சுக்கலாம்னு தான் வந்தேன் என் இல்லறதுல இருந்து. முதல்ல உன் கதையை சொல்லு.
10: 10 வயசுல அப்பா அம்மாவை முழுங்கினேன்.

ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற காசிப்பேட்ல பெரிய டான்ஸ் ட்ரூப் வச்சிருந்தாரு. அவரோட பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இங்க நாட்டிய நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த காலத்துல யார் நல்ல நாடகங்களை பாக்குறாங்க? கூட்டமே வரதில்லை, கம்பெனி நொடிச்சு போச்சு.

நான் கேபரே ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஊர் ஊரா போனோம். என் நாட்டியத்தை பார்த்த அத்தனை கண்களும் எனக்கு கண்களா தெரியல. என்ன பெண்டாளை நினைச்ச. அதோட இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அசிங்கமாலாம் பயன்படுத்த நினைச்சாரேன்.

0: பெரிய பத்தினி. புரியாம ஓடி வந்து தேடி அறிவு கட்டவளே. உன்ன இந்த ஒரே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல 10 லட்சம் ரூபாய் பண்ணிருக்க முடியும். மரியாதையா நான் சொல்றத கேளு. நான் புருஷன்டி.
1: கட்டிக்கிட்டவளை கூட்டி குடுக்கறியே. முதல்ல ஆம்பளையாடா நீ. மனுஷனே இல்லாத நீ எப்படியும் புருஷனா இருக்க முடியும்? இந்த நிமிஷத்துல தான் அந்த பந்தம் ஆழ்ந்து போச்சு.
0: தாலி கட்டிருக்கேன்டி.
1: நீ கட்டினது தாலியே இல்லடா. வச்சுக்கோ.
2: உறவுக்காரங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா உனக்கு?
1: செகந்தராபாத் பக்கத்துல எங்க பாட்டி இருந்தாங்க. அவங்களோட தங்கிடலான்னு போனேன். போய் பார்த்தா அவங்களும் காலமாயிட்டாங்க.
2: ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் புது புது அத்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நேரம் மாலை 4:32 7 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஜோ, ஒரு கைப்பிடிய, இந்த கட்டில எடுத்து அந்த ரூம்ல போட்டுக்கிறேன்.
3: எதுக்கு? கட்டில பிரிச்சுட்டா இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு நடுவுல 7 கடலா இருக்கு, தாண்ட முடியாத அளவுக்கு. மனசுல கட்டுப்பாடு இருந்தா ஒரே கட்டுல கூட தூங்கலாம். ஏதாவது தடுப்பு அவசியம் தேவைன்னு நினைச்சா இந்த கீதைய நடுவுல வச்சுக்கலாம்.
2: ஜோ, எனக்கு 10 குறைஞ்ச மாதிரி அந்த நாட்களை இப்போ நான் திருப்பி வாழ போறேன். குறும்புத்தனமா, குழந்தைத்தனமா, முட்டாள்தனமா, கவலையே எல்லாம் வாழ போறேன்.

0: உங்க வீடு எங்க இருக்கு?
1: எங்க வீடு இந்த தீவுக்குள்ள தான் இருக்கு.
2: இதான நம்மள குடிசா.
0: குடிசையா இது? சொர்க்க மாதிரி இருக்கு.
2: பேபி டார்லிங்.
1: எஸ் ரூபி டார்லிங்.
2: எனக்கு இப்போ ஒரு 50 வயசு குறைங்க எங்கே இருக்கும்.
1: எதுக்கு டார்லிங்?
2: ஜோதிக்கிட்டே பார்த்தால் அப்படி
1: தோணும் தோணும். இந்த 73 நாட் அவுட்டுக்கு சபலம் இன்னும் நாட் அவுட்.
2: ஜோதி குட்டி லாலா இருக்கோ? கோபி
1: கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் பொஞ்சாட்டி தானே? ஓ லவர்ஸா? அதுவும் இல்ல,
2: சும்மா எந்தினா லொடல் உடனு லவர்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ், கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜ். அலே
0: வாழ்க்கை ஒரு புஸ்தகம்னா இவங்க அதுக்கு முன்னுற மாதிரி இல்ல?
3: அதுல ஜோ, வாழ்க்கைக்கு அகராதியே இவங்க தான். அன்புன்னா என்ன, ஆசைனா என்ன, நேசம்னா என்ன, பந்தம்னா என்ன, காதல்னா என்ன, இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சு போகும் இல்லையா ஜோ?
0: இவங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா கூட இருக்கு.
3: ஆமா, ரெண்டு கட்டிலுக்கு நடுவுல கீதா வேணுமே.
0: வேணாமே.
3: ஏன்?
0: ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் திரை இருக்கே.
3: கண்ணாடி இல்ல இருக்கே. கண்ணாடி திரை.
0: நீ

0: எங்கன்னு சார் பேசுறீங்க சார்? எப்படி இருக்கீங்க சார்? சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க?
1: சத்தம் போடாம பேசு.
0: சரி சார், சரி சார. எல்லாம் ஒரே அப்செட் சார். அப்போன்னு பேர் போட்டு விளம்பரம் கொடுக்க சொன்னது மேடம் தான் சார். எல்லாரும் தடுமாறி போயிருக்காங்க சார். ஆனா பெருசா நோ ப்ராப்ளம் சார். எப்ப சார் வரீங்க?
1: இப்போதைக்கு நான் வரதா இல்லை.
0: எப்ப வேணாலும் வாங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதே அதுவே போதும் சார். சார் எந்த ஊர்ல சார் இருக்கீங்க?
1: உனக்கு எதுக்கு தெரியணும் இப்போ?
0: ஏதாவது முக்கியமான தகவல் சொல்லணும்னா சார் எனக்கு மட்டுமா சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார்.
1: கோவாவில் இருக்கேன்.
0: கோவா? டெலிஃபோன் நம்பர்?
1: 30 31. வேற யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. ம்,
0: மூச்சு விட மாட்டேன்.
1: மூச்சு இருக்கு. ஜோ, நான் இவர் தூக்கி ஆஸ்பத்திரி போறேன். நீ பேபி அம்மா கூட்டிட்டு வாங்க குயிக்.
2: அங்கிள் எப்படி இருக்காங்க?
1: கண்ட்ரோல் யூஸ். அவங்க எங்க இருக்காங்க?
2: அவங்க வேன்ல தான் இருக்காங்க.
1: அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத.
2: வாங்கம்மா, அவரை போய் பார்க்கலாம்.
3: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே நடப்பான். வந்துட்டான். ஹலோ விட்டல் பியே, மணி பாரதி பியே. ஆ, மணி பாரதியா? ஆடுறேன்ல, கொஞ்சம் பிடிச்சிக்கேய. ஆ, ரிகார்டிங் தானே, வச்சுக்கோ. ஆ, உனக்கு ஏயாது கவலை, நான் கூட்டு வரேன்யா. கோவா 30 31 ஃபோன் பண்ணா வந்துடுவாரு. ஆ, வச்சிரு.

0: ஹலோ
1: சார், நான் விட்டல் பேசுறேன். எப்படி சார் சொல்றது? சொல்லிடுறேன் சார், கௌரி அம்மா படுத்த

0: படுக்கையா இருக்காங்க, பத்து நாளா சோறு தண்ணி இல்ல, மஞ்ச காமாலைன்னு டாக்டருங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இத தந்தி மாதிரி பாவிச்சு உடனே வாங்க சார்.
1: நீங்க உடனே ஊருக்கு திரும்புங்க.
2: முகமூடி போட்டு மறைஞ்சிருந்தோம், அத கழட்டி எறியணும்ல. ஆனா எப்படி
1: பழகிறதுக்கு தைரியம் இருந்த நமக்கு பெரியத்துக்கும் தைரியம் வேணுங்க.
2: எதையாவது வச்சுக்க, நாம சந்தோஷமா இருந்த நாட்களில் நினைவுச்சின சில நிஜங்களின் நிழல்கள்.
1: இந்த 18 நாட்களை பத்தின நினைப்பேன் நெஞ்சில வடுக்கல மட்டும்தான் இருக்கலாம். நினைவு சின்னங்களா கையில இருக்க கூடாது, அது உங்க மன வாழ்க்கையை பாதிக்கும். வித் யோர் பெர்மிஷன். ஏன் திரும்பி வந்தீங்க?
2: உன்னை இப்படியே நிராதரவா கோவாவிலே விட்டுட்டு நான் மட்டும் திரும்பி போறது என்ன நியாயம்? உன்னையும் அழைச்சிட்டு போலான்னு வந்துட்டேன்.
1: நானா? நான் வர முடியாது, வரக்கூடாது.
2: இல்ல ஜோ, உனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ற வரைக்கும் நீ என் கூட இருந்தே ஆகும்.
1: அதனால வரக்கூடிய குழப்பங்களை நினைச்சு பாத்தீங்களா?
2: தெரியும், நான் ஒரு சங்கீதக்காரன், அந்த சங்கீதத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
1: நான் சொல்றேன்.
2: நோ ஆர்கியூமெண்ட்ஸ்.
1: சரி, நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நான் வர முடியாது.
3: போன மணிபாரதியை கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, எல்லாம் ஆல் பவர்ஃபுல் மாமியார் தான் கண்டுபிடிச்சது. 18 நாள் கோவாவில தலைமறைவா இருந்திருக்காருப்பா. நல்ல தலைவலிப்பா இந்த ஆளால, படத்து பாட்டெல்லாம் அப்படியே நிக்குது. நாளையில இருந்து ரெக்கார்டிங்க்கு வந்துருவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ளைட்ல வராறோம்.
4: ஃப்ளைட் கரெக்ட்டா தவறதா இன்னைக்கு? யோ, என் முதுகுல இருந்து இறங்கியா? நீ வேற நான் பத்திரிக்கை மாலை பத்திரிக்கை.
1: எப்படி இருக்கீங்க?
2: நீ எப்படி இருக்க?
1: உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னேன். இப்படி போய் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்.
2: வா ஜோதி. இது கௌரி, என் வைஃப். இது ஜோ, சாரி, ஜோதி,

0: இவங்க என் கூட தான் வந்திருக்காங்க, நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க.
1: யார் இது?
2: சார் வணக்கம் சார.
0: வணக்கம்.
2: சைக்கிள் இருக்கீங்களா சார்? 18 நாளா இங்க சார் தலைமை வைக்கிறீங்க. கூட யார் சார்? உங்களுக்கு வேண்டிய பெண்மணியா இவங்க? நீங்க நேசிக்கிறீங்களா சார்?
0: என்ன இப்படி ப்ராப்ளம் பண்றீங்க
2: சார்? நீங்க பிரபலம் இல்லையா? பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம்.
0: நான் பத்திரிகையாருங்க, அப்புறம் சந்திங்க ப்ளீஸ்.
2: ஓகே ப்ளீஸ்
0: நான் சொல்லுங்க ப்ளீஸ்.
2: எழுதிய வேண்டியதான்
1: இஷ்டம்.
0: ஜோதி விட்டல், ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா. ஜோ நம்ம வீட்டு போலாம்.
1: வாங்க வாங்க, அவரை கூப்பிடுற.
3: ஷட் அப். நீ என்னடி அவரை கூப்பிடுறது?
0: என்ன வேணும் உனக்கு?
3: இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா?
0: இல்லம்மா, ஒதுங்கி இருக்கேன்.
3: ஒதுங்கி இருக்கிறவருக்கு இவன துணையா? இவனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு.
0: கௌரி
3: முதல்ல அடிச்சு விரட்டுங்க இவளை.
0: அவ இனிமே என் கூட தான் இருக்க போறான்னு அப்பவே சொல்லிட்டேன். அவளை அனுப்ப முடியாது.
1: ஏ
0: ஐ லவ் ஹர்.
1: கேட்டிங்களா? கேட்டிங்களா சார் உங்க புள்ள சொல்றத? தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே சொல்றாரு ஐ லவ் ஹர்னு. ஒரு ஓடு காலிய பார்த்து
4: அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தை எல்லாம் நம்ம வாயில இருந்து வரலாமா?
3: சரி, ஒரு தெருப்பொருக்கி அவளை வெளியில போடின்னு சொல்றதுக்கு வக்கல உங்களுக்கு? நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை, ஆறடி உயர வளர்ந்துருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு?
1: இத பாருங்க, என்கிட்ட சொல்லுங்க நீங்க என்ன சொன்னா.
3: நான் பேசாதடி பிட்ச்.
1: அவ முன்னால என் கண்ணத்துல அரைஞ்சு பெரிய வீரன்னு காட்டிக்க பாக்குறீங்களா? அவ உங்களை நல்ல மயில
0: மேல எதுவும் பேசாத. இது என் வீடு, என் வீட்டு வாசப்படி. கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்.

0: ஒரு பப்பாட்டின் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னும் கெட்ட விட்டுன்னு சொன்னான் அவனும். மக மகாராஜு வாடி நீ சந்தி சிரிக்க வைக்கல, நேனு காக்கிற காய்ச்சல மகன்.
1: வக்கீல் கிருஷ்ணசுவாமியா, நான் கௌரி. நோ, மிஸ்ஸஸ் மணி பாரதி இல்ல. என் விவாகரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவர் என்ன விவாகரத்து பண்ணல சார், நான் தான் அவரை விவாகரத்து பண்றேன். ஓ போடுங்க சார் பத்திரிக்கையில. அம்மா பாத்தியம்மா, பகிரங்கமாவே பத்திரிக்கையில கொடுத்திருக்காரு, இவ்வளவு தான் கல்யாணம் படிக்க போறேன்னு.
0: ஓஹோ, சேலஞ்சு பண்றான். சேலஞ்சு அவனை இந்த திருக்கின கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்து நேனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பத்திரிக்கா, கௌரி பதில் சொல்லாது, நேனு சொல்றேனோ இல்லவா? அவனு மட்டும்தான் இங்கொக்க பொண்டாட்டின் தேடிக்க முடியுமா? நான் பொண்ணுக்கு இங்கொக்க புருஷனை தேடி தர முடியும். என்னால தேடுறேன் விட்டையா, விலைக்கே வாங்கிட வேணும். இதை போட்டுக்கோ நீ பத்திரிக்கலாம் முதல் பக்கத்துல.
1: அம்மா.
2: ஏன் கௌரி?
1: நான் உன்னை கேட்கட்டுமா?
2: உண்டு உண்டு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா?
1: சரி நீங்க சொல்லுங்க.
2: ஒரு லட்சாதிபதி இருக்காரு, அதன்னி கோட்டீஸ்வரடாக்கலான்னு யோசனை பண்றேன்.
1: யாரு?
2: குருவுனி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆ லட்சாதிபதி கோட்டீஸ்வருடு அவுதாடு.
3: அம்மா, தலை முடிக்கு கத்திரிக்கோல் வச்சவ, இப்ப தலைக்கே கத்தி வைக்கிறமா?
1: நீ என்னமா சொல்ற? இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாட்டை லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்க ஆட்டோகிராஃப் வாங்க தான் வந்தேன். தேங்க்யூ குரு.
4: வெல்கம்
1: குரு. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன ஷோக்கா?
3: இது என்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ். Think twice.
1: என்ன தயக்கம் குரு?
3: என்ன காப்பாத்துவீங்களா? இல்லனா நான் சுக்கல் சுக்கல் ஆயிடுவேன்.
4: கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்போ அந்த வீட்டு அவுட் ஹவுஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா? இந்த மடையனாவது நான்சென்ஸ். பாடுறவன் புகழ விட ஏன் பாப்புலாரிட்டி தான் பெருசுன்னு ப்ரூவ் பண்ற கட்டை இது. கௌரியோட லகானின் கைக்கு வருது, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுலாமா? நான் விட்டுருவேனா? நானு விட்டுருவேனா? நானு
5: மணி பாரதி இருக்காருங்களா?
6: மணில இது பாரதியில இது ஏன் விஷயம்?
5: அவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியணும்.
6: நீ யாரு?
5: அவளோட புருஷன்.
1: கௌரி, ஏன் மணி பாரதி விவாகரத்து பண்ணணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கு முடிவு எடுக்கணும், இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியணும். நீங்க இத பத்திரிகையில போடணும், அதுக்காகத்தான் அம்மா உங்களை வரவேச்சிருக்காங்க.
6: பெரிய மனுஷன் மணி பாரதி, கிளி மாதிரி உன்ன நான் பொண்ணுனி தூக்கி எறிஞ்சிட்டு ஜோதி அனே ஒரு கோத்தினி, கோத்தி அண்டே ஒரு குரங்குனி புடிச்சிருக்காரு. கோத்தி லாண்டி ஜோதி ஒரு நடத்து கெட்டது, நைட்டு கிளப்ல ஆடியது, நாலஞ்சு வாட்டி ஜெயிலுக்கு கூட போயிருந்து. இவரேனண்டி ஆ ஜோதியோட ஒரிஜினல் புருஷனும்
5: இல்ல. இவங்க சொல்ற பொய்க்கெல்லாம் என்ன உடந்தையா இருக்கு சொன்னாங்க, நிறைய பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இல்லாத குறை அப்ப ஒத்துக்கிட்டேன், இப்ப மனசு கேட்கல. இவங்க சொல்றது அத்தனையும் போய் என்ன மன்னிச்சிருங்க.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
8: நேரம் மாலை 4:48.
7: முதன்மை அலைவரிசைகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புது புது அர்த்தங்கள் திரைப்பட

0: சித்திரம் தொடர்கிறது.
1: ஏடா மணிபாரதி, விவாகரத்துலாம் பேச்சு அடிபடுது.
2: ஆமா, கோர்ட்லயே தீர்ப்பாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: விவாகரத்து ஆயிடுச்சா? அவ உன் மேல அளவுக்கு மீறி ஆசை வச்சிருந்தது தானடா ப்ராப்ளம்.
3: சரி, அதுக்காக புருஷனை கடிச்சு குதறிக்கிட்டே இருந்தா இடைவேளையே விடாம
1: வைஃப் பொசசிவா இருந்தா தப்புன்னு சட்டத்துல இருக்கா? நீ அவசரப்பட்டு விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு.
2: காலம் கடந்து போச்சுடா. கௌரி அந்த கிரிக்கெட்டர் குருவை கல்யாணம் பண்ணிக்க போறா, வர 24ஆம் தேதி.
4: எஸ் கௌரி.
5: நான் குரு. ராத்திரி பூரா தூக்கமே வரல, ஒரு மாதிரியான எக்ஸைட்மெண்ட்.
4: எனக்கும் ஒரு மாதிரி பயம், நானும் சரியா தூங்கவே இல்லை.
5: ரெண்டு பேரும் மணவரையில தூங்கிடாம இருக்கணும்.

0: அனைவரும் பணக்காரங்களோட சதியம் தான். நான் காதலிச்ச குருவை எங்கிட்ட பிரிச்சிருச்சு. இன்னைக்கு நடக்க போற கௌரி குரு கல்யாணத்தை நிரந்தரமா என்னால தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்காம தடுக்க முடியும். அதான் செஞ்சிருக்கேன். என்னை ஏமாத்தின குருவும் திமிர் பிடிச்ச இந்த பணக்காரங்களும் மனசாட்சிக்கு பதில் சொல்லியே ஆகணும். யமுனா,
1: மன்னிப்பு
2: கேக்குறதுக்கு வந்திருக்கேன். நேசின பாவத்துக்கு தண்டனை பொண்ணுக்கு கொடுத்துட்டா.
1: கௌரி என்ன
2: ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. ஜோதினி உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு கெஞ்சற. மீர் வந்து ஒக்கசாரி கௌரின்னு பாருங்க. நேனு வேற ஒண்ணும் கேட்கல. நான் பொண்ணுக்கு உயிர்ப்பிச்சு கொடுங்க.

0: இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஜூலை 1ஆம் தேதி நம்ம கல்யாண நாள். இந்தங்க ஸ்வீட், நீயும் எடுத்துக்கோ. இன்னைக்கு எங்க வெட்டிங் டே. கல்யாணத்தோட அர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மணி. இப்பெல்லாம் நான் தெளிவா இருக்கேன், ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. உன் பேரு என்னன்னு கூட கேட்கல. தகாத வார்த்தையில உன்னை கூப்பிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உன் பேர் என்ன?
1: ஜோதி.
0: ஜோதி நல்ல பேரு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எனக்கு பொறாம வரும். அதெல்லாம் இப்ப இல்லையே. ஏ மணி, பொறாமையே இல்லாத கௌரி வெறும் மண்ணு, இல்ல உணர்ச்சியே இல்லாத ஜடம். அதான் எனக்கு

சரியில்லைன்னு சொல்றாங்க. ஜோதி, உடனே குழந்தை பெத்துக்க, நாள் கடத்தவே கூடாது. அப்பதான் புருஷங்களுக்கு மனசுல சஞ்சலம் வராது. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு என் பேரை வைப்பீங்களா? பிளீஸ். அப்பதான் நீங்க என்ன மன்னிச்சுட்டுதான் அர்த்தம். ஜோதி, ஒரே ஒரே ஒரு வாட்டி என் மணிய நான் கிஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு.

0: போது எனக்கு இது போதும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு கம்ப்ளீட் வட்டம் சுத்தி வந்துட்டேன். இப்ப பாரு, நான் ஒரு தனி உலகத்துல வாழறேன். மரம் செடி கொடிங்களுக்கு நடுவுல பைத்தியக்கார ஜனசந்தரியா இல்லாத இடத்துல இப்ப நான் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: தௌரியம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க.
0: ஊசி ஊசி போடுவாங்க. தேங்க்யூ, நான் வரேன். ஒரு நிமிஷம்,
2: இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு உங்க உதவி வேணும். இப்பதான் அவங்களுக்கு உங்க தொடை வேணும், பாதுகாப்பு வேணும். அளவுக்கு மீறி உங்களை நேசிச்சதை தவிர அவங்க வேற எந்த தப்பு செய்யல.
0: இந்த செயினை உங்க கழுத்துல போடுங்க. உங்க கல்யாண நாள் பரிசு. எப்பவும் இது உங்க கல்யாண நாளாவே இருக்கட்டும். பெர்னாண்டஸ் தம்பதிகள் மாதிரி நீங்களும் ஒத்துமையா இருந்து 50வது கல்யாண நாள் கொண்டாடணும். ஓடுங்க.
3: என்னது, பாதி டாலர் தான் இருக்கு, இன்னொரு பாதி
0: இதோ

0: கவிதாலயாவின் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ரகுமான், கீதா, சிதாரா, விவேக், ஜெயசித்ரா, ஜனகராஜ், சௌகா ஜானகி, பூர்ணம் விஸ்வநாதன், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும்.

0: கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சொல்லி மகிழ்வது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1715 கிலோஹெர்ட்ஸ். இந்நிகழ்ச்சி இளைய பாரதம். நேரம் 5:16. சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு.
1: ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் யூத் டே, சர்வதேச இளையோர் தினம் August 12 அன்னைக்கு வந்துச்சு. அதை ஒட்டுன ஜாலியான டிஸ்கஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது, அதே சமயம் ஃபன்னாவும் இருக்க போகுது. டிக்னிட்டி, அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, நிலையான எதிர்காலம், இதையெல்லாம் சாத்தியமாக்க போகும் இளைஞர்களின் புதுமை படைப்புகள், இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் என்னன்றத பாக்கலாம்.
2: எனது பேர் வந்து ரவீந்திரன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: என் பேர் புகழேந்தி, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணினு இருக்கேன்.
4: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஜி அஜித்குமார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்.
1: உங்களோட இன்குபேஷன் செல்ல பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. அது வந்து எப்படி யூத்துக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படி கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அதோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், உங்களோட என்னென்ன இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் அதுல நீங்க கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
2: நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீப் வந்து 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, நிறையா இனோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வரதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸாக அந்த நீப்போட ஃபங்க்ஷனு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாவோ இல்லை இனோவேஷன் பார்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லுமே. இப்போ இந்த 2020 வந்ததுக்கு அப்புறம் நிறையா இனோவேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், இல்லாமல் வேரியஸ் லெவல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப்ஸ் இப்போ கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐடியா லேப்ஸ் இருக்கு, அதுமாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் செல் தனியாக வச்சிருக்கோம். ஸோ அது மூலமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஐடியா அவங்க கொண்டு வரனாங்கன்னா, அந்த ஐடியாவை நாங்கள் நர்ச்சர் பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டாகவும் கொண்டு போக முடியும். அதை வந்து நாங்கள் கெயின் வந்து பிஸ்னஸ் லெவலுக்கும் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
1: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேற எந்த மாதிரி வகையிலலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க?
2: ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸோட எய்ட்ஸ் இருக்குது, நிறையா எம்எஸ்எம்இயோட சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்ஸ்க்குமே அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நல்லா ஒர்த்தியான ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் அதை நர்ச்சர் பண்ணி அந்தளவுக்குமே நம்ம கொண்டு போகிறோம்.
1: அவங்கள வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றுறதா?
2: கண்டிப்பாக, இந்த நீப்போட சிஸ்டமும் அதான் இப்போ இந்த எங்களோட காலேஜ்லேயுமே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கோம்.
1: இப்போ இனோவேஷன் சொன்னாலே பெரிய லேப்ஸ், ஹெவி பட்ஜெட்னு தான் நம்ம மோஸ்ட்லி நினைப்போம் இல்லையா? ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் செய்கிற சின்ன சின்ன விஷயம் அதுவுமே வந்து இனோவேஷனில் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்வீங்க?
2: இனோவேஷன்னாலே இப்போ ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் ரீச் பண்ணுறது தான் இனோவேஷன் பார்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து இனோவேஷன் வந்து இருக்குது. இன்ஜினியரிங் வைக்கும் போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து இனோவேஷன் பார்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளால் ஃபேன் எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எகெயின் ரிவிஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, ஒரு வருஷமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுமாரி எல்லா ப்ராடக்ட்லையுமே அது வந்து இனோவேஷன்ன்றது இப்போ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. அதனால் அதுக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து இனோவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்.

0: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட பர்சனல் அட்வைஸ் என்னவா இருக்கும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய பாத்திருப்பீங்கல்ல. இப்ப வளர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எப்படி பண்ணா அவங்களால ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
1: முக்கியமா வந்து ஸ்கில்ஸ் தான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரீஸோட ரெக்யர்மெண்ட்டும் ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ வந்து மார்க்ஸ் கிரேட்ஸ்லாம் வந்து செகண்டரி தான். இப்போ வந்து எல்லா ஆர்கனைசேஷன் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஜாப் செக்டர் போறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் செட் தான் செக் பண்றாங்க. அடிஷனலாக என்ன ஸ்கில் செட் வச்சிருக்காங்க, அவங்க கொடுக்குற ப்ராப்ளம்க்கு எப்படி ரெசிப்ரிகேட் பண்றாங்க, அந்த ப்ராப்ளம்க்கு இவங்க அமைக்கபிளாக அவங்க சால்வ் பண்ண முடியுதா, இதுதான் வந்து ஒரு கம்பெனியோ இல்லைன்னா வந்து ஒரு ரெக்ரூட்டரோ வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ முக்கியமாக வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் மாரி தான் வந்து இப்போ ஜாப் ஆஃபர்ஸே மாறிடுச்சு நிறைய கம்பெனிஸில். ஸோ இன்டர்ன் மேலேயுமே போயிட்டு அது மூலியமாக அவங்களோட ஸ்கில் செட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. எக்ஸிபிட் பண்ணும்போது ரெக்ரூட்டருக்கு வந்து அவங்களோட ஸ்கில் செட் தெரியுது.
0: இப்போ நிறைய செட்பேக்ஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும்போதும் சரி ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு தேவை. எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு எக்ஸாம் ப்ரெஷர், இன்னொரு சைடு வந்து சோஷியல் மீடியா ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்னு சொல்லி நிறைய வகையான ப்ரெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்தால் போதும். நெக்ஸ்ட் அகைன் அவங்க ஹெல்த் வைஸ் சவுண்டாக இருந்தாங்கனாலே மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோயின் ஆகிடும். ஸோ அதனால் ஹெல்த் வைஸும் சரி, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டீம் லைண்டாக டைம் அலாட் பண்ணி ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கும் டைம் வச்சுக்கிட்டு அகைன் ஸ்டடீஸ்க்கு மற்ற ஆட்ரிபியூட்ஸ் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து டைம் வந்து அலாட் பண்ணணும். ஸோ அது நம்மளே தான் பண்ணணும்.
0: இப்போ இந்த ஏஐ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. யூத் வந்து பயப்படணுமா இல்லை இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு க்ரோ ஆகணுமா? அப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: யூத் யாருமே வந்து ஏஐ டூல்ஸ்க்குலாம் வந்து பயப்படுற மாதிரிலாம் இல்லை, அவங்க நல்லாவே வந்து விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். அதில் எல்லா டூல்ஸும் அவங்க வந்து ரொம்ப வெல்வெஸ்டாக இருக்காங்க. ஒரு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓல்டர் ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜிக்கெலாம் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிளிங். இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் யூத் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே அடாப்ட் ஆகிறாங்க, நிறைய விஷயம் கொண்டு வராங்க, நிறைய இனோவேஷன் பாட்டுமே வந்து ஏஐ மூலமாக கொண்டு வராங்க.
0: ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரூரல் கம்யூனிட்டிலேருந்து வராரா இல்லை அர்பன் கம்யூனிட்டிலேருந்து வராறான்றத பொறுத்து அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூரல் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து போய் சேராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
1: ஏன் அதையும் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கற்றுக்கலாம். ரொம்ப இதுவுமே ரொம்ப படிக்க முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் டே டு டே லைஃப்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா அதுவுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆகிடும். ஸோ தட் அது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்லயோ இல்லைனா பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இருந்தாலுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
0: ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்க ஃபியூச்சர் யூத் ஜெனரேஷனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து கம்மியா தான் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் உருவாக்கிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா?
1: அது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அகைன் வந்து செல்ஃபா வந்து நம்மளே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஆண்டர்பிரினர்ஷிப் போற மாதிரியும் அதுக்குமான மைண்ட் செட்மே நம்ம இப்பிலேருந்தே கல்டிவேட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவா வச்சிருந்ததுனால நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. செல்ஃபா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிரேக் அவுட் பண்ணிட்டு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சின்ன வயசு ஓகேங்களா மேபி பாத்தீங்கன்னா ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா ஃபிளரிஷ் ஆனவங்க நிறைய பேர் போய் கண்கூட பார்க்க முடியும். அதனால பிசினஸ் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்லாம் பாக்காதீங்க. மீடியா உங்களுக்கு எது எந்த எந்த ஃபீல்டு உங்களுக்கு துறை பிடிச்சிருக்கோ அதுல இருந்தே நீங்க கூட நிறைய ஷைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
0: தேங்க்யூ சார், நீங்க ரொம்பவே நல்லா பேசுனீங்க. அடுத்ததான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க அஜித் குமார், காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், 3 மந்த்ஸ் ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆயிருக்கேன் எம்எஸ்எம்இல.
0: ஃபியூச்சர் ஆண்டர்பிரினரா வந்து உங்களை நாங்க எதிர்பார்க்கலாமா?
2: கண்டிப்பா.
0: இப்போ உங்களோட ஐடியாஸ் எல்லாம் என்ன, இந்த யூத்தோட சஸ்டைனபிள் ஃபியூச்சரா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூத்துக்கு வந்து இந்த வேர்ல்ட்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு?
2: யூத் தான் இருக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ்.
3: அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யூத் தான் வேர்ல்டோடைய பேக் போன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க நினைச்சா எதை வேணாலும் ஃபியூச்சர்ல எடுத்துன்னு வர முடியும். அதுவும் இப்ப வந்து நமக்கு கிட்ட வந்து ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கு, அது வந்து அவங்களுடைய செகண்ட் பிரெயினா கூட யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயத்த வந்து ஃபியூச்சர்ல ஏத்துன்னு வரலாம். சோ சோசியல் மீடியாஸ் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து வேஸ்டா யூஸ் பண்ணாம ஒரு யூஸ்ஃபுல்லான திங்குக்கு யோசிச்சு யூஸ் பண்ணா ஃபியூச்சரும் அவங்களுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கும்.
0: கரெக்டா சொன்னீங்க புகழேந்தி. இப்போ இன்னைக்கு இருக்க யூத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிக் அட்வான்டேஜ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ஒரு ஒரு யூத்தோட ஸ்ட்ரென்த்துமே அவங்களுக்குள்ள ஒன்னு இருக்கும், அது வந்து அவங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்ல முடியாது இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இதான், இவங்களுக்கு இதான் வரும், அந்த மாதிரி நம்ம யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நானே வந்து ஃபியூச்சர்ல இதுவா தான் ஆக போறேன்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம்.
0: இப்போ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூத்துக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்கு, எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு யூத்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன?
3: கவர்மெண்ட் வந்து யூத்துக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதாவது அவங்களுடைய ஸ்கில்ல வந்து க்ரோ பண்றதுக்கும் சரி, அவங்களுடைய லைஃபை வந்து க்ரோ பண்றதுக்கும் சரி, அதை வந்து எல்லாரும் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் எதுக்கு அதை யூஸ் பண்ணணும், எனக்கு தான் பேக்ரவுண்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து ஈக்குவலாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். யூஸ் பண்ணாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, அதை வந்து வெளியே எடுத்துன்னு வந்து

0: அவங்களுடைய அவங்களுடைய அடையாளம்னு ஒண்ணு இருக்கும், அதை வந்து எல்லாரும் முன்னாடி காட்ட
1: முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிக்னிட்டி. இப்ப இந்த டிக்னிட்டின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கரியர்ஸ்க்குமே வந்து நம்ம சொல்லலாம். ஆர்ட், கண்டென்ட் கிரியேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப், எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கரியர்ஸ். யூத் எல்லாருமே ஒரே கரியரை சூஸ் பண்றது கிடையாது. ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் யூனிக்கா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டிக்னிட்டி கிடைக்குதா, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
0: டிக்னிட்டினா சுயமரியாதை. ஒரு ஒரு மனுஷனையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மதிக்க கத்துக்கணும். நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும், இவங்களையா நம்ம மதிக்கணும் அந்த மாதிரி யாருமே நினைக்காம எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடியாவை எடுத்துன்னு வராங்கன்னா அந்த ஐடியாவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க, அது நம்ம அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இது செட் ஆகாது, இதை உன்னால பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி இது பண்ணாம அவங்களுக்கு ஈக்குவல்ஸ் கொடுத்து ஒரு டீம் ஒர்க் அப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அதை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே எடுத்துணும்.
1: கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி பாக்கும்போது இந்த டிக்னிட்டின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல, கரெக்டானே? ஒரே மாதிரியே வந்து எல்லாருமே எல்லாரும் ட்ரீட் பண்றது இல்ல. ஒரு சில பேருக்கு அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் போது அவங்க ஷைன் ஆவாங்க. அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இன்னமும் அவங்களோட கோல்ஸ் ரீச் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல விரும்புறது என்ன?
0: அதாவது யார் என்ன சொன்னாலும்

0: ஒரு ஒரு மனுஷனையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மதிக்க கத்துக்கணும். நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும், இவங்களையா நம்ம மதிக்கணும் அந்த மாதிரி யாருமே நினைக்காம எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா எடுத்துன்னு வராங்கன்னா அந்த ஐடியாவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க அது நம்ம அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இது செட் ஆகாது இதை உன்னால பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி இது பண்ணாம அவங்களுக்கு ஈக்குவல்ஸ் கொடுத்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல அதை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே எடுத்துணும்.
1: கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி பாக்கும்போது இந்த டிக்னிட்டின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல, கரெக்டானே ஒரே மாதிரியே வந்து எல்லாருமே எல்லாரும் ட்ரீட் பண்றது இல்ல. ஒரு சில பேருக்கு அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் போது அவங்க ஷைன் ஆவாங்க, அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இன்னமும் அவங்களோட கோல்ஸ் ரீச் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல விரும்புறது என்ன?
0: அதாவது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உங்களை வந்து மட்டம் தட்டுறாங்க போறாங்க அதெல்லாம் பத்தி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாத்துரும், அந்த ஓன் பாத்துல நீங்க மண் போயினே இருக்கணும். உங்களுக்கான கோல்ஸ் வந்து செட் ஆயிட்டு இருக்கும், ஆல்ரெடி நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அந்த கோலை நோக்கி நீங்க எப்பயுமே போயிருக்கணும். யார் என்ன சொல்றாங்க, சுத்தி என்ன சொல்றாங்க, எதை பத்தியுமே யோசிக்க கூடாது.
1: இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செட் பேக்ஸ் இருக்கும், மென்டல் ஹெல்த்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ பிசிக்கல் ஹெல்த் அளவுக்கு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்கா இருக்கு இல்லையா. இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து மென்டல் பிரஷர்ல வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோலை அவங்களால ரீச் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியாம நிறைய பேர் வந்து அதை கிவ் அப் கூட பண்ணிடுறாங்க அவங்களோட கோலை. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? வாட் வில் பி யுவர் அட்வைஸ் ஃபார் தெம்?
0: ரொம்ப அதாவது எங்க காலேஜ்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி எப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யணும்னா எதுவுமே நீங்க பத்தி யோசிக்கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு 30 minutes or 20 minutes கண்ண மூடி கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும். மைண்ட்ல இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் வெளில இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணலாம் என்ன போலாம். இப்ப உங்க கோல்ஸுக்கு நடுவில் உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் சுத்தி இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வராம அது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்க கோலை நோக்கி மட்டுமே போனா லைஃப்ல வந்து நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணலாம்.
1: கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்களோட இந்த லைஃப் பத்தி சொல்லுங்க. இப்போ உங்களோட காலேஜ்ல வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வச்சிருக்காங்க, இன்குபேஷன் செல் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க, அதனால உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுது?
0: அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இன்குபேஷன் சென்டர்ன்றது. எப்படின்னா இப்ப நாங்க ஒரு சின்ன ஐடியா எடுத்துன்னு போனா கூட எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. பினான்சியலாவும் அதுல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன ப்ராப்ளம் எடுத்துன்னு போய் போட்டா கூட பாத்துக்கலாம், இன்குபேஷன்ல தான் போட்டுக்கணுமே, நம்ம சார் இருக்கிறாங்க ஸ்டாஃப் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம கோலை நம்ம ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அந்த விதத்துல நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம்.
1: இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாமே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, ஆனா அவங்களுக்கு வந்து கோர் ஐடியான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கா இருக்கலாம் இல்ல அவங்களோட ஸ்கில்க்கா இருக்கலாம், ஒரு டிஃபரெண்டான ஐடியாவோட இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கூட நம்மளால வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸாவோ இல்ல ஒரு பிசினஸ் ஆவோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க அவங்களும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு?
0: அவங்களும் ஆண்டர்பிரினர் ஆகும்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, இன்குபேஷன் சென்டர் நிறைய இருக்கு, எம்எஸ்எம்இ. இப்ப எங்க காலேஜ் ஐடியா லேப்ல கூட எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் பர்மிஷன் கேட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னா அவங்க காலேஜ்ல ஃபெசிலிட்டி இல்லனாலும் அவங்களுக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் இல்லனாலும் மத்த எங்கேயாச்சும் இருக்கா பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கு, பிரைவேட்லயும் இருக்கு.
1: குறிப்பா இப்ப இளைஞர்களுக்கு தேவைன்றது தேடல் தான், கரெக்டா? ஏன்னா வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்றதே நமக்கு தெரியாம போயிடும் நிறைய பேருக்கு. அதனாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோர் ஐடியாவே இருந்தாலும் அதை வந்து அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க, அதை பத்தி அவங்க பெருசா கேர் பண்ணிக்காம கூட நிறைய பேர் விட்டுருவாங்க. சோ தேடிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? திருப்தியான ஒரு சாட்டிஸ்பைடான ஃபியூச்சர். யூத்துக்கு அது எந்த அளவுல வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: சஸ்டைனபிள் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கு. அது ஒரு ஒரு கோலும் எதுக்குன்னா எல்லாமே ஆட்டோமேஷன்ல போறதுனால நிறைய அங்கங்க பொல்யூஷன் அதிகமாகுது, என்விரான்மெண்ட் நம்ம அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு இல்ல. அது எல்லாத்தையும் பாக்கணும், பிளஸ் நம்ம ஃபியூச்சர் க்ரோத்தும் இருக்கணும். உங்களோட வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க, அங்க வரதெல்லாம் இங்க 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுதான் வருது. சோ அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம போனோம்னா இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் அவங்களுக்கு இருக்க கோலை வந்து நோக்கி போகணும். இப்ப ஏஐ டூல் எல்லாமே இருக்கு, எதை பத்தி எங்கேயும் தேட தேவையில்ல, யாருக்கிட்டையும் போய் விசாரிக்க தேவையில்ல. ஒன்ஸ் அந்த ஏஐல போட்டாலே உங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்லிட்டு அதுவே கொடுக்க போகுது. சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்ப வரப்போற காலத்துக்கு.
1: இப்போ இந்த சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே ட்ரீ பிளான்டேஷன் அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம், ஆனா டெய்லி லைஃப் ஸ்டைல், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரிடக்ஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இருக்கு. அதுலலாம் வந்து யூத்தோட ரோல் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா அதுக்கு வந்து வேஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு அவங்களால என்ன இனோவேட் பண்ண முடியும் அதை தான் பார்க்கணும். ஒரு ஒரு வேஸ்ட்லயுமே ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டும் முக்கியம், அவங்களுடைய குரோத்தும் முக்கியம், சோ எதுக்குமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு நியூ இன்னோவேஷன்.

0: நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க சார்.
1: அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா 2029 வந்து தோட ரேஞ்ச் முக்கியமா ஜென்சியா இருக்காங்களே அவங்களோட ஓட் கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெமோக்ரஸியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலே ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே அவங்களோட ரோல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால அவங்களோட நேஷனல் பில்டிங்க்கு யூத்தோட நெசசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து எல்லா விதத்திலையும் நர்ச்சர் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸும் சரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும்.
0: இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அஜித் குமார்?
2: எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் குறை சொல்லாம யூத் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே எடுக்கணும். யூத் நினைச்சா எது வேணா சாதிக்க முடியும். ப்ராப்ளம் வந்து அவங்களால ஆச்சு இவங்களால ஆச்சுன்ட்டு அடுத்தவங்க மேல பழி சொல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து நம்ம சிந்திச்சு அதுக்கான எஃபெக்டை போடணும்.
0: இப்போ இந்த சொசைட்டில வந்து யூத் பிளே பண்ற ரோல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ண தவறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு சொசைட்டியை வந்து நல்ல முறையில கொண்டு போறதுக்கு யூத்தோட இன்வால்மெண்ட் இது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க?
2: யூத் வந்து ஃபர்ஸ்ட் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு முன் வரணும். எல்லாருமே நான் ஏன் இதை பண்ணணும், ஏன் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க பண்ணிடுவாங்க ஒரு மாதிரி லேசியா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ள போனதுனால எல்லாமே லேசியா இருக்காங்க. அதனால சோசியல் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ்லாம் யாரும் போறதில்ல. ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதும் இல்ல. மைண்ட் ஃபுல்லாவே சோசியல் மீடியா மூவி அந்த மாதிரி போயிடுறாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க ஃபியூச்சரை வந்து ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறோம் அடுத்து அடுத்து அடுத்து எப்படி நம்ம கோலை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அவங்க சிந்திக்கணும், சிந்திச்சு செயல் பண்ணணும்.
0: இப்போ இந்த ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க நம்ம ஊர்ல. இப்போ இந்த ரூரல் அர்பன் கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? இப்போ ரூரல்ல இருந்து வர அதே பர்சனுக்கும் அர்பன்ல இருந்து வர பர்சன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குதா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எகைன் வந்து அவங்க அவங்க ப்ராசஸ்ல இன்வால்வா இருந்தாலே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுக்கும். எகைன் அவங்க ஸ்கில் செட் எகைன் டெவலப் பண்றதுதான் இம்பார்ட்டன்டான வேலையை. அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்போ போனாலும் எந்த ஜாப் செக்டர் போனாலுமே அவங்களால ஷைன் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களால பண்ண முடியும். அதனால அவங்க ஸ்கில் செட் தான் டெவலப் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட்.
0: வேற வேற பார்ட்ஸ், வேற வேற பேக்ரவுண்ட்ஸ், ஆனா நம்ம எல்லாரோட டெஸ்டினேஷனும் ட்ரீம்ஸும் ஒண்ணுதான். தட் இஸ் த பவர் ஆஃப் யூத். இவ்வளவு நேரம் என் கூட சேர்ந்து இந்த கலந்துரையாடல இன்ஃபர்மேட்டிவாவும் சரி இனோவேட்டிவாவும் சரி டிஸ்கஸ் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன்.
3: இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு ரொம்ப நன்றி.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்களை இதுவரை சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். இதனைத் தொடர்ந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம். வரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ். இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நான் பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். அடுத்து வரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வெற்றி நிச்சயம். பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நான் பிரியங்கா பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்மளை வழி நடத்துகிற முக்கியமான பர்சன்னா அது நம்ம டீச்சர்ஸ். அவங்க எல்லோருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லி கொடுத்த பாடங்கள் புத்தகத்தில் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையும் எப்பவும் இருக்கும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியங்கா.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்க இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது வே மோனிகா, ஆர் அகிலன், ப சந்திரிகா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக,
3: வணக்கம், என் பெயர் அகிலன், நான் இருந்தா முகுப்பு படிக்கிறேன். நான் கல்வி கவிதை சொல்ல போகிறேன். அறிவை வளர்ப்பது கல்வி, அரைமகத்துவ கல்வி, அல்லல்ல கொரியாறு கல்வி, அடிமைகளை உருவாக்குவது கல்வி, வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது கல்வி, விலைமடிக்க முடியாதது கல்வி, விலைமடிக்க முடியாத பொக்கிஷத்தை நம்ம கல்வி கொடுப்போகளே நம்ம ஆசிரியர்கள். நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கற்பனை நாடகம் நடித்து காட்ட வருகின்றனர் சந்திரிகா, மோனிகா, மோவிதா, விஷ்ணு பிரசாத், சஞ்சய் மற்றும் கீர்த்தி ஸ்ரீ.
1: மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளுக்கு சென்று அப்துல் கலாமிடம் கேள்வி கேட்கிறார்கள். முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா?
5: நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம்.
1: அடுத்து நான் கேட்கட்டுமா? நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா?
5: தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அதுபோல லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன்.
6: நீங்கள் பெரிதுமாக இந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா?
5: இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது.
1: 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறேன் ஐயா?
5: 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன். 6000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும்.
1: செவ்வாய்க்கோளில் மனிதர் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழித்து செல்வீர்கள்?
5: 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்தியா நிலவிற்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள்.
1: நிலவிற்கு செல்லலாம்.

0: என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா ஐயா?
1: சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம்.
2: ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன்.
1: அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்வது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விக்குதான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள்.
3: நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளம் இந்தியாவுக்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா?
1: மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும்.
3: வெற்றியை அடையும் வழி எது ஐயா?
1: வெற்றியை அடைய இரண்டு வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனம் கேளுங்கள்.
4: முயற்சி, உழைப்பு, உயர்வு, வெற்றி. நன்றி.
5: பாரதிய கவிதை துன்பம் நேரம் சமயத்தில் அழகண்டே சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்தும்பத்தை வெட்டம் பாழாகிவிடும்.
6: அடுத்ததாக பாரதியார் பாட வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவன் குரு ஈஸ்வர்.
5: பாரதியார் பாடல் சொல்ல போகிறேன். இங்கே பாடு

0: மாதிரி வாரிய பார்த்து பாராமே வாரம் பார்த்து வாழ்வோமே. நன்றி.
1: அடுத்த நிகழ்ச்சியாக மண் இல்லையே மரம் இல்லை, மரம் இல்லையே மண் இல்லை, மண் மரம் இரண்டையும் பிரிக்க இயலாது என கதை மூலம் நமக்கு உணர்த்த வருகிறார் இரண்டாம் வகுப்பு மாணவி ஏ கோபிகா.
2: கோபிகா ஒரு நாள் ஒரு மாவிதையை மண்ணில் புதைத்தாள். அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றினாள். ஆனால் அந்த மாவிதை முளைக்கவே இல்லை. கோபிகா சோகத்துடன் இரவு தூங்கினாள். கனவில் விதை நான் ஏன் இன்னும் வளரவில்லை என்று சோகத்துடன் கேட்டது. அதற்கு கோபிகா, எனக்கு தெரியவில்லை, நான் மண்ணிடம் கேட்டு கூறுகிறேன் என்று சொன்னாள். கோபிகா மண்ணிடம் கேட்டாள், நீ ஏன் இன்னும் அந்த மாவிதையை முளைக்க வைக்காம இருக்கிற அப்படின்னு கேட்டாள். அதற்கு அந்த மண், எனக்கு ஆக்கும் திறன் மற்றும் அழிக்கும் திறன் இரண்டு உள்ளது, ஆனால் என்னிடம் சக்தி இல்லை என்று கூறியது. கோபிகா ஏன் காரணம் என்று கேட்டாள். நீங்கள் பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துவதால் என்னால் அந்த விதையை முளைக்க வைக்க முடியவில்லை என்று கூறியது. கோபிகா சொன்னாள், நான் என்னை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தடுக்க சொல்லி சொல்கிறேன் என்று கூறினாள். சிறிது நாட்கள் கழித்து விதை முளைத்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தன. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வி ஆர் கோயிங் டு லிசன் டு அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி அபவுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ லெட் அஸ் வெல்கம் எஸ் பேரினியன் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் டு ப்ரெசன்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி.
3: பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நவர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கல் அண்ட் ரெக்டாங்கல் ஒன் டே தர் பிகன் அ ஃபைட் பிட்வீன் த ஃப்ரெண்ட்ஸ். Each of them said they were the best. Circle said, I am the best. I am round and beautiful. I have no sharp edges. Children use me to draw a smiling face. There are so many beautiful things in my shape. I am the best. The other shape refused to agree with the circle, squared and said, I am the best. I have four sides and all of them are equal in size. Children eat many sweets which are square in shape. I look very beautiful, so I am the best. After listening to this, Triangle said in a loud voice, I am the best. Just look at me. I am so beautiful. I have three sides. Children use me to drop a mountains there.

0: many yummy snacks in my shape. So I am the best. The friends richly that mistake and promised each other that day when our fight again then reminding best friends forever. Thank you, friends.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீகோயலி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாம் பொன்மொழிகள். கனவு என்பது தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது. சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டுமா? முதலில் சூரியனை போல் எழைய வேண்டும். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பழக்கங்களை மாற்றலாம். தோல்வி பயம் வேண்டாம். முயற்சி செய்வது நிறுத்தாதே. கற்பனை திறன் அறிவை விட முக்கியமானது. கடின உழைப்பு தோல்வியை விரட்டும். பிளட்சது இறுதி அல்ல அல்ல அது தொடக்கம். தேடுதல் ஆர்வம் உள்ளவனே சிறந்த மாணவன். ஒவ்வொரு நாளையும் உனது முதல் நாளாக எண்ணிவான். எளிமை என்பது மிக சிறந்த அழகு. உன் லட்சியத்தை அடைய 3 வழிகள்: ஆர்வம், நம்பிக்கை, செயல். மனிதனுக்கு கடுமையான சூழ்நிலைகள் தேவை, அப்போதுதான் வெற்றியின் சுவை புரியும். புன்னகை என்பது முகத்திற்கு மட்டுமல்ல மனதிற்கும் அழகு. இளைஞர்கள் புதிய சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். தோல்வியை சந்திக்கும் தைரியம் வெற்றிக்கு வழிவகுக்கும். சிந்திக்கும் திறன் மனிதனின் மிகப்பெரிய பலம். நம் செய்யும் வேலையை நேசிக்க வேண்டும். இறுதி வரை போராடுபவனே உண்மையான வீரன். நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் தேஜாஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறள் கதைகள் சொல்லப்போகிறேன். அன்பு என்னும் அருங்கனும். ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்திருந்தாங்க. அங்கிருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வந்துச்சான். பறவையின் கூட்டை எட்டி பார்க்குமா? குஞ்சுக்கள் என்றும் பாராமல் இதை உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீட்டி எறியுமா? குரங்குகள் வந்தா தங்க வேதம் தராமல் துரத்தி விடுமா? சில நேரங்களில் குட்டி குரங்களை தலையில் குத்து வைக்குமா? அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்குமா? இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வேறு பிறனே நடந்து கொள்ளுமா? அதனால் பறவைகளும் விலங்குகளும் வேறு மரத்துக்கே சென்று விட்டாங்களாம். கரடி மட்டும் தனியாக உட்கார்ந்து இருந்துச்சான். வேதநருவன் விரித்து வச்சிருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது. அது காதே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. ஆனால் ஒருவரையும் காணும். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்தது தான் நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்தது. ஓவென்று அழுதது. கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேதனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பிடித்து கரடியை காப்பாற்றினர். அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. இதுக்கான குரல் என்ன செய்தாரே ஒருத்தர் அவன் ஆணை நன்னயம் செய்துவிடு. அந்த ஊரில் பெருவெள்ளம் மக்கள் தங்கள் உரிமைகள் எழுந்து வாதினர். மிக பெரிய செல்வந்தர்னு ஒருத்தர் எல்லா சொத்துக்களையும் எழுந்து நீ என்ன செய்வது என்று கலங்கினார். அவர் மகனிடம் சொன்னாராம், மகனே, நாம் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தோம், ஆனால் இன்று அவையெல்லாம் நம்ம கையை விட்டு போயிட்டுதே. இனி எப்படி வாழ்வது? இல்லாமல் இழந்து விட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று வருந்தி புலம்பினார். அப்பா வருந்தி கூறியதை கேட்டான் மகன். அப்பா, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களில் சிறந்த செல்வம் எனக்கு கொடுத்த கல்விதான். அது இந்த வெள்ளத்தில் அழியவில்லை. கல்வியை எதனாலும் அழிக்கவும் முடியாது என்று கூறினான் மகன். அப்பாவிற்கு புத்துணர்வு ஏற்பட்டது. ஆமாம், கல்வியை அழியாத செல்வம் அறிவை கெடுதல் இல்லாத சிறந்த செல்வமும் கூட என்று கூறி நம்பிக்கையுடன் எழுந்தார். இதுக்கான குரல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாதல்ல மற்றவை. நன்றி.
3: My name is Radhe. I'm studying 3rd standard. திருக்குறள் அதிகாரம் 40. கல்வி கற்க கசதர கற்பவை கற்ற பெண் நிற்க அகற்கு தக என்ப ஏன ஏத்தென்ப இவ்விரு கண்ணென்ப வாழமுயற்கு கண்ணுடைய என்போ கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் ஒப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புறவத்தொழில் உடையாமோன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையவே கல்லாதவர் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறிவு யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒருமைக்கு நான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து தாமின் பூர்வது உலகின் புலக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. திருக்குறள் அதிகாரம் 2. வான் சிறப்பு வானென்று உலகம் வழங்கி வருதலா தானமிர்தம் என்னுற பாட்டு துப்பாக்கு

0: துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை விண்ணென்று பொய்ப்பின் வீண் நீர் வீண் உலகத்து உள் நீண்டு உலட்டும் பசி ஏறிலா உலவர புயல் என்னும் வாரை வழங்குண்டிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சாபாரி மற்றாங்கே எடுப்பதும் அல்ல மழை விசுமின் துணி நீர் அல்லா மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தாய்ந்தெழி தான் அல்ல ஆகிவிடு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈன்று தானம் தாவம் இரண்டும் தங்கால் வியநலகம் மானம் மழங்காதனி நீரின்று அமையாது உலகினில் யார் யாருக்கும் மான் என்று அமையாது ஒழுக்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை கூற வருகிறார் 2வது வகுப்பு அர்ஷா.
0: நான்கு கால் இரண்டு கால்கள் பல்லில்லை அது என்ன? விதை நாற்காலி. மனத்தில் பிறந்து வீட்டிற்குள் வாழும் அது என்ன? மரம் ஜாமான்கள். நீரில் உள்ள கல் அது என்ன? விதை கலங்கள். வாய் இல்லாத முகம் அது என்ன? அறிமுகம். எலி என்ன செய்தால் யானையாகும்? எலி பேண்ட் போட்டா எலிஃபண்ட் ஆகும். தொடனால் அழுவான், தொட்டால் பேசுவான். தொலைபேசி. மரமே இல்லாத காரு இந்த காரு. விதை சிம் காரு. அடித்தால் வரைக்கும் கடித்தால் இனிக்கும். விதை கரும்பு. பரத்த தல மாமியாருக்கு பவளம் போல மருமகள். விதை தேங்காய். வெள்ளை இல்லாத ஒரு கை அது என்ன? உலக்கை. உணவை எத்திரும் உண்ணாமல் வைத்திரும் அது என்ன? கரந்தி. வெள்ளை குரம் கீழே உளுந்தால் சல்லி குரம் அது என்ன? முத்தை. கொதி கொடியாம் பூங்கொடியாம் இழி தின்னும் பழம் இடுவாம் அது என்ன? நோவை பழம். ஆயிரம் அடை உண்டு அனைத்திலும் இனிப்பு உண்டு அது என்ன? தேன் கூடு. நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமனேஷ். நான் 3வது வகுப்பு படிக்கிறேன். நன்றாக படித்தால் கவலை இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் மான்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அருகில் இருந்த ஆண்மான் ஒன்று ஆற்றுக்கு தலையனாக இருந்தது. அங்கே இருந்த மான்கள் அதன் சொல்படி நடந்தால் எந்த ஆபத்தும் இன்றி இருந்தன. அந்த தலையன் மானின் தங்கை இன்னொரு காட்டில் வாழ்ந்து வந்தது. தன் குட்டியை அழைத்து கொண்டு அங்கே வந்தது. அண்ணா, என் மகனுக்கு நீ ஆசிரியராக இருக்க வேண்டும். ஆபத்திலிருந்து தப்பிக்க வழிமுறைகள் அவனுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வேண்டியது. மகனுக்கு எல்லா வழிமுறையிலும் சொல்லித்தருகிறேன் என்றது தலைவன்மான். மகனை அங்கே விட்டு சென்றது. ஆபத்து எந்தெந்த வழியெல்லாம் வரும், அவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது எல்லா வழிமுறையிலும் தலைவன்மான் சொல்லி தந்தது. குட்டி மானும் ஆற்றுடன் கற்று கொண்டது. நீ எல்லா பாடங்களையும் நன்றாக கற்றுவிட்டாய். கட்டது போல நாளால் உனக்கு எந்த ஆபத்தும் இன்றி வராது. உன் கற்றுக்கு செல் என்று அதனை அனுப்பி வைத்தது தலைவன்மான். சில நாட்கள் சென்றன. மே சென்ற குட்டிமான் வேடன் வலையில் சிக்கி கொண்டது. இதை அறிந்த தாய்மான் அழுது புலம்பியபடியே தலைவன் மானிடம் வந்தது. அண்ணா, எல்லாவற்றையும் கற்று தந்து விட்டிய. இனி எந்த ஆபத்தும் வராது என்று என் மகனை அனுப்பி வைத்திய. அவன் வேடன் வலையில் சிக்கி கொண்டான். அவனை உயிருடன் பார்ப்பனா என்று புலம்பியது. தங்கையே, உன் மகன் வேடன் வலையிலிருந்து தப்பித்து வருவான் காலை படாத என்று ஆறுதல் சொன்னது தலைவன்மான். அங்கே வேடன் வலையில் சிக்கிய குட்டிமான் வலையிலிருந்து விடுபட போராடவில்லை. கால்களை ஒன்றாக இணைத்தபடி அப்படியே படுத்தது. உடம்பை நேராக்கியது. கணாக்கை வெளியே நீட்டியது. கண்களை இமைக்காமல் பிணம் போல கிடந்தது. அதன் மேலே காகம் ஒன்று அமர்ந்தது. அங்கே வந்த வேடன் மானை பார்த்தான். வலையில் சிக்கியதால் மூச்சு நிறுத்தி விட்டது என்று நினைத்தான். மானை சுற்றியிருந்த வலையை அழைத்தான். வாய்ப்பை பார்த்திருந்த மான் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. உயிருடன் வந்த அதை பார்த்தது தலைவன்மான். தங்கையே, நன்றாக கல்வி கற்றால் ஆபத்து வராது என்றன அது உண்மையாகிவிட்டது என்று பெருமையுடன் சொன்னது. தேங்க்யூ.
3: You know, friends, our fly eye is designed with over 4,000 faces which enable it to see any direction without moving. Bamboo is one of the fastest growing plants.

0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கற்பனை நாடகம் நடித்து காட்ட வருகின்றனர் சந்திரிகா, மோனிகா, மோவிதா, விஷ்ணு பிரசாத், சஞ்சய் மற்றும் கீர்த்தி ஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது நாடகம் நடிக்க போகின்றோம். நாடகத்தின் பெயர் எல்நினோ வந்தாச்சு.
3: ஐயோ அப்பா, என்ன வெயில்! சூரியன் இன்னைக்கு என்ன மட்டும் டார்கெட் பண்ணிட்டார் அப்பா.
2: உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் வெயில் அதிகமாக தான் இருக்கிறது.
3: நான் வீட்டில் இருந்து வரும்போது என் பேகு கூட நான் வர்றேன் நீ போன்னு சொல்லிட்டு வீட்டிலே தங்கிடுச்சு.
2: இது என்ன சாதாரண வெயிலா? பூமி வெப்ப மாதத்திலையும் தாக்கம்.
3: பூமிக்கே காய்ச்சல், நான் டாட்டாட்டு கூட்டு போனாமா?
4: ஆமாம் பிள்ளைகளே, எனக்கு காய்ச்சல் வருகிறது போலதான் நிற்கிறது. மரங்களை வெட்டுறாங்க, புகையை அதிகப்படுத்துறாங்க, பிளாஸ்டிக்கை எரிக்கிறாங்க.
3: யாராவது ஜுர மாத்திரை வாங்கிட்டு வாங்கலாம்.
4: மாத்திரை வேண்டாம், மரம் நடுங்கள்.
2: சரியாக சொன்னாய். நான் வந்தால் சில இடங்களில் கடும் வெயில், சில இடங்களில் அதிக மழை, சில இடங்களில் வறட்சி.
4: ஆனால் மனிதர்கள் பூமியை மேலும் சூடாக்குவதனால் என் நிலை ரொம்ப மோசமாவுது.
2: அதுதான் பூமி வெப்ப மாதத்திலின் தாக்கம்.
3: அதாவது நீ வந்தாலும் பிரச்சனை, நாங்கள் செய்தாலும் பிரச்சனை.
2: ஆம், என்னை முழுவதும் தடுக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் மாசுபாட்டை குறைத்தால் பாதிப்பை குறைக்கலாம். அதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா?
4: மரம் நடுங்கள்,
2: மின்சாரத்தை வீணாக்காதீர்கள்,
4: பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறையுங்கள்,
2: தண்ணீரை சேமிங்கள்.
3: அப்போது நான் ஏசியை யூஸ் பண்ண முடியாதா?
2: உனக்கு வேணுன்றப்போ பயன்படுத்திக்கோ.
3: சரி, இனிமேல் லைட் அணியாம இந்த அம்மா திட்டம் நினைச்சிருவேன்.
4: நீங்கள் அனைவரும் சேர்ந்தால் என்னை காப்பாற்றலாம்.
2: தண்ணீரை சேமிங்கள், மாசுபாட்டை குறைப்போம்,
3: மரங்களை வளர்ப்போம்,
2: பூமியை

0: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் 3வது வகுப்பு படிக்கிறேன். இப்போ அழகான காய்கள் சொல்ல போகிறேன். ரப்பர் பார்த்து பென்சில் சொல்லுகிறது. ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தப்படுத்தும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாய். அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அது என் கடமை. நான் அதுக்கு தான் படைக்கப்பட்டேன். நீ என்னை கண்டு கவலைப்படாதே. இதில் அதற்கு முழு மகிழ்ச்சி. என்னாலும் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி. நான் கலைவரை பற்றி நீ கவலைப்படாதே. அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லை, நம் பெற்றோர்தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகள் திருத்தி கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இது உள்ளங்கள் நம் பெற்றோர்களே. தேங்க்யூ.
1: ஹலோ எவ்ரிவன், டுடே ஐ ஆம் ஹேர் டு டெலிவர் ஸ்பீச் ஆன் மென்டல் ஹெல்த். ஆஸ் யூ நவ் டட் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன்ஸ் லைஃப். மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் கேன் நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். அண்ட் வென் போத் ஆர் பேலன்ஸ்டு கேன் வி கால் அ பர்சன் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. அண்ட் வெல் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் நவ் வி திங்க், feel and act. It includes your emotional and social well-being, mental health, depression, stress, absent from life, and make healthy choices. We can improve your mental health by yoga, positive thinking, meditation, listening music, and reading ethics. Mental health should be given as much importance as physical health, because a healthy mind is necessary to have a healthy body. So let's spread awareness and create a world where everyone can lead a healthy. Thank you.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் டேனியல் மனவா. நான் 4வது வகுப்பு படிக்கிறேன். இது சிறந்த தொழிலாளியின் கதை. ஆபரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பிடிக்காத ஒருவன் அவரை அவமானப்படுத்த எண்ணி தன் கால்களில் அணிந்து கொண்டிருந்த செருப்பை தூக்கி காட்டி, நீர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இதோ பாரும், இது உன் தந்தை தைத்த செருப்புதான். இதைத்தான் நான் பயன்படுத்தி வருகிறேன். அவனை அமைதி தழுவ பார்த்து கொண்டிருந்தார் ஆபரகாம் லிங்கன். நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் என்பதை நான் ஒரு நாளும் மறந்ததில்லை. உமது செருப்பு இவ்வளவு காலம் உழைப்பதிலிருந்தே தெரிகிறது. என் தந்தை எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்று ஒருவேளை இந்த செருப்பு பழுதணிந்தால் என்னிடம் கொண்டு வாரும். எனக்கு செருப்பை தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் என்றால் நன்றி.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகிஷோர். நான் 5வது வகுப்பு படிக்கின்றேன். உழவர்

இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருச்செல்வி ஆயம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் நேரம் 6 மணி தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் மௌனமான நேரம் என்று தொடங்கும் சலங்கை ஒளிப்பட பாடல்.

0: திரிசி கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வந்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பிரபல நாளிதழ் ஒன்றின் 75வது ஆண்டு நினைவு தபால் தலையை வெளியிட்டார். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மிகச்சிறந்த கல்வியாளரும் தத்துவ பேராசிரியரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் திறமையை வளர்த்துக் கொள்வதில் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்துவமான திறமையை கண்டறிந்து அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்களை நாம் ஊக்குவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவிப்பதுடன் பெருமை சேர்க்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். நாட்டை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல திறன் வாய்ந்த இளம் தலைமுறையினருக்கு ஒளியேற்றும் பணியை ஆசிரியர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு அசாதாரணமான ஆசிரியராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் இன்று புதுடெல்லியில் 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி சிறப்பித்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் 21 ஆசிரியர்களுக்கும் அவர் தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் 11 பயிற்சியாளர்கள் என 82 பேர் இந்த விருதினை பெற்றனர். ஆசிரியர் தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக நாம் ஆசிரியரை கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர் பணியை புனித பணியாக கருதி உழைக்கும் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் 1888 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி கிராமத்தில் பிறந்தார். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் விரிவுரையாளராக ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். பின்னர் அறிஞர், குடியரசுத் தலைவர் என புகழ் பெற்றார். ஆசிரியர்கள் நமக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான ஆசிரியர்களாக திகழ்கின்றனர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டியது அவசியம். ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக செப்டம்பர் மாதம் 5 தேதியை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இந்நாளில் மாணவர்கள் தங்களுக்கு உலகை கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு நன்றிகளையும் பரிசுகளையும் வழங்குவது வழக்கம். இந்நாளில் மத்திய மாநில அரசுகள் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றன.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் தன்னலமற்ற சேவையை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தத்துவ ஞானியாகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்த பாரத ரத்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கல்வி வளர்ச்சிக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் சிற்பிகளான ஆசிரியர்கள் இந்த இலக்கை அடைய தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மாணவ தலைமுறையினரை ஆசிரியர்கள் ஊக்குவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நேற்று மாலை தேசிய ஆசிரியர் விருதுகள் பெற்றவர்களுடன் கலந்துரையாடினார். வருகின்ற 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வகையில் ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தாய் தந்தையை அடுத்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியோடு நல்ல பண்புகளையும் சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் என தெரிவித்துள்ளார். இன்றைய மாணவர்களே நாளை சமுதாயத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்றும், அவர்களுக்கு எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் ஆற்றலையும் திறனையும் ஆசிரியர்கள் வளர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விடுத்துள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில், வளமான, ஆரோக்கியமான மற்றும் சிந்தனை திறன்மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். அவரது இந்த சென்னை பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். குறிப்பாக இதய வாழ்வு நோய்களுக்கான நவீன சிகிச்சை

0: வழங்கும் இந்தியா வாய்ஸ் 2026 என்ற தேசிய நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் வள்ளுவர் கோட்டத்தில் தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டை குறிக்கும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட்டார். தொடர்ந்து இந்தியாவின் தலைச்சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் தேசத்தை உருவாக்கிய முன்னோடியுமான வ.உ. சிதம்பரனார் பிள்ளையின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இத்தொடர்பாக அவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில், கப்பலூட்டிய தமிழர் என அன்புடன் போற்றப்பட்ட வ.உ. சிதம்பரனார் பிள்ளை தென்னிந்தியாவில் சுதேசி உணர்வை தூண்டுவதில் ஒரு புரட்சிகரமான பங்காற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 154வது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற வழக்கறிஞர் ஆவார். தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் 1892 பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த எழுத்தால் கவரப்பட்டு அவரின் சீடரானார். இவர்தான் இந்திய போராட்டத்தில் பங்கு கொண்டதோடு மற்றவர்களையும் பங்கு கொள்ள செய்தார். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடினார். அவர்களின் கொடூர சட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்து கூறினார். வ.உ.சி. 1906 ஒரு கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்து மக்கள் அதில் பயணம் செய்தனர். வணிகர்கள் தங்கள் சரக்குகளை சுதேசி கப்பலிலேயே அனுப்பினர். சுதேசி கப்பலின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டியது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வ.உ.சி. தொடர்ந்து மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டினார். காவல்துறையினர் வ.உ.சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தொடுத்தனர். சிறையில் வ.உ.சி. கடுமையான வேலைகளை செய்தார். கல் உடைத்தார், செக்கினை இழுத்தார். தனது விடுதலைக்கு பின்னர் அவர் சென்னை, கோயம்புத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் வசித்தார்.
0: போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 82 ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் அவர் புதுடெல்லியில் உரையாடினார். தமது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், குழந்தைகளின் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அலைபேசியை காணும் பழக்கம் போதையாக அனைவரிடமும் மாறிவிட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவர்களை விளையாட்டுகளில் தீவிர ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் ஆசிரியர்களின் வலிமையான பணியையும் அவர் பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100வது விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியும் ஒன்றாகும். 1926 தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி டெல்லி பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக திகழ்கிறது. இந்த கல்லூரி தொடர்ந்து 100 வணிகவியல், பொருளாதாரம், வேளாண்மை ஆகிய பாடங்களை கற்பிக்கும் சிறந்த கல்வி நிலையமாக திகழ்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர அல்லது தணிக்க தேவையான யோசனைகளையும் பணிகளையும் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று வார்சாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இக்கருத்தினை தெரிவித்தார். முடிவில்லா போர்களுக்கு பதிலாக போர்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்தியா நம்புவதாக அவர் தெரிவித்தார். போர்களில் வெற்றியாளர்களே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தை ஊக்குவிப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா காட்டும் உறுதிப்பாட்டிற்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உலகில் இந்தியாவை மிகப்பெரிய விளையாட்டு மையமாக உருவாக்குவதே நோக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டி தொடரை அவர் புதுடெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். இந்த போட்டியில் 19 நாடுகளைச் சேர்ந்த 108 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா உலகளாவிய விளையாட்டு மையமாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளில் இந்தியா விளையாட்டுக்கான மிகப்பெரிய மையமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி உபகரணங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதில் இந்தியா சிறந்து விளங்கும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டுகளில் பதக்கங்களை வெல்வது மட்டும் தமது நோக்கமல்ல என்று கூறிய அவர், ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட அனைத்து போட்டிகளிலும் தயார்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்கா, பிரிட்டன், பங்களாதேஷ், சீனா, பிரான்ஸ், இந்தோனேஷியா உட்பட 19 நாடுகள் இப்போட்டியில் கலந்து கொள்வதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று புதுடெல்லியில் செய்தி

பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் 275 இந்தியர்கள் இன்னும் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர்கள் தங்களது படிப்பறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான தத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரபல நாளிதழ் ஒன்றின் 75வது ஆண்டு நினைவு தபால் தலையை வெளியிட்டார். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளம் மாணவர்களை விடுவிப்பதில் ஆசிரியர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தொடர்ச்சியான தொடர்பு இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:40 ஆகிறது. நேர்களை கேட்டு ரசிக்கலாம். மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடல் காயத்ரி கிரீஷ் குரலில்.

நேரம் 6:26:48 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கலகர்ஸ். இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் இதோ ஒலிக்கிறது, பாம்பே சகோதரிகள் குரலில்.

மனோரஞ்சனம் தரும் நிறைவான பாடலை பாடியிருப்பவர் பாம்பே சகோதரிகள். ஆம்லேட்லே பிரியா சகோதரிகள்.

0: மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். நேரம் 6:35.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே. நேர்கள் அனைவரையும் இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பூங்குழலி, இன்னைக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, நிறைய வந்திருக்கு.
2: சரி, முதல் கடிதமாக நீங்களே ஆரம்பிச்சிருங்களேன்.
3: முதல் கடிதமாக திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் எழுதியிருக்காரு.
2: எந்த நிகழ்ச்சி பற்றி எழுதியிருக்காங்க?
3: சென்ற மாதம் 23 காலை 7:25 ஒலிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காங்க. புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள் விளக்கமளிக்க கேட்டேன். நிக்கோட்டின் பவுச்சர்ஸ், எலக்ட்ரானிக் சிகரெட், ஹூட் நாட், பேன் டிவைசஸ் இவற்றை சட்ட ரீதியாக விற்பனை செய்ய முடியாது. மாணவர்கள், விடலை பருவத்தில் இருப்பவர்களும் முற்றிலுமாக இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறினார். நன்றி என்று எழுதியிருக்காங்க.
2: இருபத்தி 23 அன்று மற்றும் ஒரு கடிதம் வந்திருக்கு. தெல்லாருலிருந்து நான் பானு என்கிற நேயர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 23 அன்று ஞாயிறு மாலை 4 கோயம்புத்தூர் வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். சிறு வயதிலிருந்தே இவருக்கு நாட்டுப்பற்று இருந்துள்ளது. வாலிப வயதில் பாரத மாதா சங்கம் அமைத்து அதற்கு தலைவர் பொறுப்பேற்று பல இளைஞர்களை இந்திய விடுதலைக்காக பாடுபட ஊக்கம் அளித்துள்ளார். இவரின் தந்தை காவல்துறையில் பணி செய்கின்றார். செண்பகராமனின் தேசபக்தி கனலை இவரால் அழிக்க முடியவில்லை. செண்பகராமனுக்கு ஜெர்மன் நாட்டில் இருந்து நம் நாட்டிற்கு வந்த ஓர் அறிஞர் அறிமுகமாகின்றார். அவர் நம் நாட்டை யோக பூமி, சித்தர்கள் வாழ்ந்த ஞான பூமி என்பதை ஆய்வு செய்ய இங்கு வந்தவர். ஆயினும் செண்பகராமனின் தேசப்பற்றை பாராட்டி வெள்ளையனை நம் நாட்டிலிருந்து விரட்டியடிக்க அவனுக்கு இராணுவ பயிற்சிகளையும் பல மொழி திறனையும் வளர்க்க தன்னுடன் ஜெர்மனிக்கு அழைத்து செல்கிறார். அங்கே காமா மேடம் மூலம் லக்ஷ்மிபால் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் தம்பதியாகின்றனர். ஹிட்லரை சந்திக்க சென்ற செண்பகராமன் அவரிடம் இந்திய நாட்டின் பெருமைகளையும் தமிழகத்தில் தோன்றிய தியாகிகளையும் பேசி வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த் என்று முழங்கியது நேயர்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கும் என எண்ணுகிறேன். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தே மாதரத்தின் பெருமையை பறைசாற்றி வருகின்றார். அதற்கு தக இந்த நாடகம் அற்புதம், அபாரம், அருமை என்று பாராட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க, எங்கிருந்து?
3: அடுத்த கடிதம் திருவெண்ணைநல்லூர்லேருந்து தட்சிணாமூர்த்தி என்ற நேயர் தான் எழுதியிருக்காங்க. அதாவது தினம் தினம் ஒலிபரப்பாகி வரும் உழவர்களுக்கான செய்திகளை பற்றி தான் எழுதியிருக்காரு இவர்.
2: ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் கடிதம் எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஆமாம்,
2: இவர் வந்து நீண்ட கால நேயர் தான் நம்ம வானொலிக்கு.
3: சரி, அவருடைய கடிதத்தை படிச்சிடலாம். தினம் தினம் காலை வேளையில் கருத்துடனும் களிப்புடனும் ஒலியேறி வரும் காத்தமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சியினை தவறாமல் கேட்டு ரசித்து வரும் பல்லாயிரக்கணக்கான பாக்கியசாலி நேயர்களில் நானும் ஒருவன் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். இருவரது இயல்பான இனிய உரையாடல்களில் நான் கண்களை மூடி அந்த கிராமங்களில் ஒருவனாய் இருந்து காட்சிகளை ரசிக்கிறேன். அவை என் மனக்கண்களில் படமாக விரிகின்றன. நான் ஒரு விவசாயி இல்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி என்னை காந்தமாய் கட்டி இழுக்கிறது. காரணம் காத்தமுத்து கருத்துமுத்துவின் நடைமுறை உரையாடல்களின் அழகுதான். என்ற போதிலும் சீனிவாச முருகனின் தேனினிமை குரலின் பாடல்கள்தான் தினமும் என்னை மயக்குகிறது. காத்தமுத்து கருத்துமுத்து எனும் இரு

0: குயில்களுக்கும் என் அன்பான முத்தங்கள் ஆயிரம் ஆயிரம். சீனிவாச முருகனும் செந்தில்குமாரும் பிரிக்க முடியாத இரட்டை புல்லாங்குழல்கள்தான்.
1: ஆஹா,
0: தினம் தினம் ஒளியேறி வரும் இந்நிகழ்ச்சிகளை ஒரு சிறு குறும்படமாக எடுத்து தொலைக்காட்சிகளில் ஒளியேற்றலாம், என்றும் அன்புடன் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
1: நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்காரு போல இருக்குல்ல.
0: ஆமாம்,
1: இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்து ரசித்து அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த கடிதத்தின் மூலமே அது நல்லா விளங்குது. அடுத்ததாக, சென்ற மாதம் 24ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் வந்திருக்கு.
0: யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. கேள்வி செல்வம் பற்றி முனைவர் ம. சர்க்குணம் அவர்கள் கருத்துக்களை வழங்க கேட்டேன். நம் கேள்வி செல்வத்தினை யாராலும் எக்காலத்தாலும் களவாட முடியாது. கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு இட்டு செல்லும். கேள்வி ஞானம் வாய்க்க பெற்றோர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றதை அறிய முடிந்தது என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
0: அடுத்த கடிதம் தெள்ளாரிலிருந்து நாபானு அவங்க தான் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 25ஆம் தேதி காலை 6:10 மணிக்கு திருச்சி வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த எனைத்தானும் நல்லவை கேட்க உரையை கண்ணையின் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழங்க கேட்டேன். மிகவும் மகிழ்ந்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்த புஷ்டியுடன் இருந்தது. நாம் இறை சக்தியிடம் என்ன வேண்ட வேண்டும்? மகாகவி பாரதியார் போல வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வையம் தழைக்க வாழ வேண்டும் என கேட்க வேண்டும். அன்பும் கருணையுமே நமது லட்சியமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம் வள்ளுவ பெருந்தகை, அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்றார். நம் முன்னோர்கள் 4 விஷயங்களுக்கு பணம் வாங்க மாட்டார்கள். கல்வியை கற்றுக் கொடுத்தால், உணவு வழங்கினால், மருத்துவம் செய்தால், சரணடைந்தோரை பாதுகாத்தால். இது சமண சமயத்தில் விரிவாக பேசப்பட்டுள்ளது என்றார். உரை வழங்கிய அன்னாருக்கு என் நன்றியும் பாராட்டுகளும் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். தொடர்ந்து 7:02 வசந்தவாசல் கேட்டேன். மருத்துவர் அவர்களுடன் நமது உதவி இயக்குனர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள் கூட்டு குடும்பம் இணைந்தால் டீனேஜ் பருவத்தினர் திசை மாறி போகின்றார்களோ என்ற ஆதங்கத்துடன் வினா தொடுக்க மனநல மருத்துவர் நன்கு பதில் தந்தார். பிள்ளைகள் நம் நடத்தையை பார்த்தே வாழ முற்படுகிறார்கள். வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றார். இதுவே சாலவும் உண்மை என்றார். நல்ல உரையாடல். வாழ்க நம் வானொலி, வளர்க அதன் சேவை என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
1: அதே நேயர் சென்ற மாதம் 25ஆம் தேதி அன்று காலை 8:30 ஒலிபரப்பான நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 25ஆம் தேதி அன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த தினம். இதனை முன்னிட்டு சென்னை வானொலி தம் ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து திருநாவுக்கரசர் என்ற தலைப்பில் அவர் பேசியதை அன்று காலை நமது நிலையம் 8:30 அஞ்சல் செய்ய கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். தமிழுக்காகவும் சமயத்திற்காகவும் அவர் ஆற்றிய சொற்பொழிவும் தொண்டுகளும் கணக்கிலடங்கா. அக்கால நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு அவர் நல்ல உதாரணம். இவரை 64வது நாயன்மார் என்றே கொண்டாடி போற்றி வருகின்றார்கள். இவரின் அருமையை உணர்ந்த திரையுலக சின்னப்பா தேவர் இவரை வைத்து தெய்வம், திருவருள், துணைவன் போன்ற தலைப்பில் வந்த படங்களில் அவரை நடிக்க வைத்தார். பட்டி தொட்டியெல்லாம் அவரின் பக்தி மனம் கமழ்ந்தது. மக்கள் கோவில் குளம் என்று சென்று வந்தார்கள். நல்லது செய்தால் நல்லதே கிடைக்கும் என்ற தத்துவம் பரவியது. இன்றுள்ள திரைப்படங்கள் சில இளைஞர்களை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்திய நாட்டில் தோன்றிய வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் ஆழ்வார் நாயன்மார்களின் வரலாறும் இவைகளை பின்பற்றி அன்று வாழ்ந்த சான்றோர்கள் பலரும் தேச நலனில் ஈடுபட்டு வந்தே மாதரம் என்று முழங்கி விடுதலைக்கு பாடுபட்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இது போன்ற சூழ்நிலை பாரத நாட்டில் மலர்ந்து மனம் வீச வேண்டும். நல்ல உரை, நன்றி என்று பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார். சென்ற மாதம் 28ஆம் தேதி அன்று காலை 6:55 ஒலிபரப்பான சூழல் அறிவோம்

0: நிகழ்ச்சியை பற்றி திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்கிற நேயர் எழுதிய கடிதம் இது. பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் பற்றி முனைவர் எஸ் காயத்ரி அவர்களின் கருத்துக்கள் மூலமாக பாலைவனத்தில் மிக அதிக வெப்பத்தினால் பல்வேறு உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. மனிதர்களுக்கும் பாலைவன வெப்பம் அவர்கள் செய்யும் பயிர் தொழிலுக்கும் இழப்பை ஏற்படுத்துவதை விளக்கி சொன்னார். நன்றி, அருமையான நிகழ்ச்சி என்று பாராட்டியிருக்கிறார்.
1: சென்ற மாதம் 28 பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் பகுதியில் நமது நிலைய உதவி இயக்குநர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் கலைமாமணி நூலாசிரியர் ராமதாஸ் காந்தி அவர்களுடன் சிலப்பதிகாரத்தில் பன்முகத்தன்மை என்ற தலைப்பில் இலக்கிய சுவை ததும்ப ஆற்றிய உரையாடல் அற்புதமாக இருந்தது. தேனாய் தித்தித்தது, சிந்தை நிறைந்தது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். இதை பலரும் உரைநடையாக, கவிதையாக, கட்டுரையாக, நாடகமாக எழுதியுள்ளனர். அந்த வகையில் கவிதை நடையில் ராமதாஸ் காந்தி அவர்கள் தாம் எழுதிய கவிதை வரிகள் சிலவற்றை கேட்டு வியந்தேன். காப்பிய கால நடையாக அவை இருந்தன. கதை தொடக்கம் முதல் இறுதி வரை அறிந்து கொள்ள இவ்வுரையாடல் மிக மிக சிறப்பாக இருந்தது. பங்கேற்ற இருவருக்கும் எனது பாராட்டும் நன்றியும் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
0: அடுத்த கடிதம் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்கிற நேயர் நினைவு நிகழ் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 29 அன்று காலை 7:02 ஒலிபரப்பான இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில் ஆனந்தி அவர்கள் பங்கு பெற்ற நினைவலைகள் நிகழ்ச்சி கேட்டேன். குறைந்த நேரத்தில் எண்ணற்ற நினைவுகளை மடை திறந்த வெள்ளம் போல மடமடவென கொட்டி தீர்த்துவிட்டார். நாகப்பட்டினத்தின் சிறப்புகளை நிறைய சொல்லியிருந்தார். அவர் தேர்வு செய்த ஆலயம் என்பது வீடாகும் பாடல் மிகவும் சிறப்பு. பாராட்டுக்கள் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
1: அடுத்த கடிதம், இவங்க ஊரையே குறிப்பிடல, ஆனா இவங்களுடைய பெயர் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ச புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு.
0: எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகிய காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டு மகிழ்ந்தோம். அதில் பங்கு பெற்று ஒளி தந்த அனைவருக்கும் நன்றி. அந்நாடகத்தின் தன்மை மாறாமல் ராமகிருஷ்ணன், பிரபாகரன், ராமலிங்கம், அருணா, பத்மபிரியா நாடகத்தை வடிவமைத்து தங்களின் குரல் ஒளியையும் தந்து இன்னும் நாடகத்தை தாங்கள் மெருகேற்றினீர்கள். எழுத்தாக்கம் செய்த தெள்ளாருணா பானு அவர்களின் பணி மேலும் சிறக்கட்டும். நாடகத்தில் பங்கு பெற்ற மற்ற அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க சிறப்புடன் என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர்.
0: அதே நிகழ்ச்சியை பற்றி மற்றும் ஒரு கடிதம். சென்ற மாதம் 30 அன்று மாலை 4 மணிக்கு தாங்கள் தயாரித்தளித்த காப்பிய செல்வி மணிமேகலை நாடகத்தை கேட்டு மிகவும் மகிழ்ந்தோம். 1 மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. நடிகர்களின் நடிப்பு, ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் சுருக்கமான சிறப்பான வசனம், தேர் குதிரைகள், பறவைகளின் சத்தம் என எல்லாமே எங்கள் கண்ணெதிரில் கதை மாந்தர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டன. 5 பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் போல் மணிமேகலை காப்பியம் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஒலிபரப்பிய இந்த நாடகம் அந்த குறியை எங்களுக்கு தீர்த்துவிட்டது. புத்தரின் கதை மிகவும் வியப்பாக இருந்தது. உதயகுமாரனுடைய தந்தை மகன் கொலையுண்டது சரியே என ஏற்றது. மணிமேகலை காஞ்சி மாநகர் வந்து புத்த மடத்தில் இணைந்தது என மிக சுருக்கமாக காப்பியம் முழுவதையும் அறிந்து கொள்ள வைத்தது. இந்த நாடகத்தை மறு ஒலிபரப்பாக மீண்டும் ஒலிபரப்பிட வேண்டுகிறேன். நேயர்கள் ஈ திருவேங்கடம், ஆர் சங்கமித்ரா, சிவகாமி, தென்றல், சத்யா. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திருவிக நகரில் இருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
2: இந்த வாரம் எல்லா கடிதத்தையும் படிச்சிட்டமா பூங்குழி?
1: படிச்சாச்சு.
2: கடிதங்கள் மூலம் கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேயர்களை நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு விமர்சனங்களை எங்களுக்கு எழுத விரும்பினால்
1: நிலைய இயக்குநர் துலாக்கோல் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம்.
2: அல்லது AIR பாண்டி @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம். முகநூல் வழியாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். முகநூல்ல போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில்

0: இதுல நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல அந்தந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது விமர்சனங்களை எங்களுக்கு வழங்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பி பூங்குழலி,
0: எஸ் ஜெயஸ்ரீ.
1: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. தொடர்வது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், முதன்மை அலைவரிசை, எஃப்எம் ரெயின்போ ஆகிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இன்று மாலை 7:00 முதல் 7:15 மியூசிக் லெசன் கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவ நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சி நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை. தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:02 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை ஆகாஷ்வாணி டெல்லியில் இருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் 11:10 நியூஸ் ஆன் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 மன விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டிகளினுடைய இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனையினை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்டநேர் இதுவரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் 11:10 நியூஸ் ஆன் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை அவும் நிறைவேறும். இதனிடையே 7:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கிறார்கள். 6:35 சூழல் அறிவும் சூரிய ஒளி ஒரு வரம் வழங்குபவர் கே.ஆர். சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை இதில் செய்தி மலர். 7:25 நலமாய் வேலை பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தன்கச்சுகோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 மீண்டும் 8:30 முதல் 9:00 தகவல் தளம். 9:00 அரங்கி செய்தில் திருடையார் ஏடி பாலமுருகன் குழுவினர் நாதஸ்வரை இசை கேட்கலாம். நாதஸ்வர இசையை கேட்கலாம். வில்லியனூர் பி குமார் அவர்கள் தவில். 12:00 கேட்டால் இணைக்கு முகலன் வழி நேர் விருப்பம். 11:00 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசைமலை டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் நேயர்கள் விருப்ப திரையிசை பாடல்களை கேட்கலாம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தவிலையில் வழங்கியிருப்பது இடம்பெறும் தாளம் மிஸ்ர திருப்படை தாளம். 2:55 வானிலை இருக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் சிட்டிபாபு அவர்கள் வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 காலக்கண்ணாடி நாடகம் எழுதியவர் ஆர் பி விசேஷ், அமைப்பு இஸ் கார்த்திகதீபன், படைப்பு ஆகாசவாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை.

இருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கணித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி மதகடிப்பட்டு பிஎம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி கேட்கலாம். 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், 8:00 முதல் 8:55 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் என்ஆர் பிரசாந்த் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாசவாணி மைசூர். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். நாளைய எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், 7:30 முதல் 8:00 வரை வணக்க மக்களை, 8:02 முதல் 8:15 வரை மற்றும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாளி என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன். 9:02 இணையவழி நேர்விருப்போம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழ, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சின்னகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரலை. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் ஆர் ஜே சீனிவாசன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மன விரும்பியது தொலைவை சொல்லி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 10:00 வரை, 11:00 வரை தேன் சுந்தரி தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10:58, மதியம் 12 மணி, 1 மணி மற்றும் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஆகிய ஒளிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் எந்துக்கு நிர்தய, இயற்றியவர் தியாகராஜர் அவர்கள். ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி.
2: வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, இன்றைய வகுப்புல எந்துக்கு நிர்தய அப்படின்னு தொடங்குற தியாகராஜர் கீர்த்தனை சொல்லித்தர இருக்கேன். அது 28வது மேளகர்த்தா ராகமாகிய ஹரிகாம்போஜியில அமைஞ்சிருக்கு. ஆதி தாளம் இது வந்து பல்லவி அனுப்பல்லவி 5 சரணங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் இந்த 5 சரணத்தையும் பாடுறது தான் வழக்கம். சாதாரணமாக இப்போ நம்ம வந்து நிறைய கிருதிகள் எப்படின்னா சுவாதி திருநாளோடதோ இல்லை புரந்தரதாசரதோ நிறைய பேரோடதோ வந்து நம்ம ஏதாவது 2 சரணமோ 1 சரணமோ அப்படி பாடுவோம். பட் இது ஒரு ஒரு வரி மட்டும்தான் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பாடுறது தான் வழக்கம். ஹரிகாம்போஜி ராகம் அதில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் சொல்கிறேன். ஷட்ஜம்
3: ஷட்ஜம்,
2: சதுசுருதி ரிஷபம்
3: சதுஸ்ருதி ரிஷபம்,
2: அந்தரகாந்தாரம்
3: அந்தரகாந்தாரம்,
2: சுத்த மத்தியமம்
3: சுத்த மத்தியமம்,
2: பஞ்சமம்
3: பஞ்சமம்,
2: சதுஸ்ருதி தெய்வதம்
3: சதுஸ்ருதி தெய்வதம்,
2: கைசிகி நிஷாதம்
3: கைசிகி நிஷாதம்.
2: இதில் அமைஞ்சிருக்கு. இந்த கீர்த்தனையோட பல்லவி எழுதிக்கோங்க. எந்துக்கு நிர்தய,
3: எந்துக்கு நிர்தய,
2: எவருன்னாருரா
3: எவருன்னானுரா
2: எவருன்னாருரா, எனக்கு வேற யார் இருக்கா உன்னை விட்டா ராமா அப்படின்னு தியாகராஜ சுவாமி கேட்குறார். உனக்கு ஏன் என் மேலே ஒரு நிர்தய தயவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறார் தியாகராஜ சுவாமி. அப்புறம் அனுப்பல்லவி, இந்துனி பானன
3: இந்துனி பானன,
2: இனகுல சந்தன
3: இனகுல சந்தன.
2: அப்புறம் சரணம், முதல் சரணம், பரம பாவன
3: பரம பாவன,
2: பரிமளா
3: பரிமளா,
2: பாகன
3: பாகன.
2: அடுத்து 2வது சரணம், நே பரதேசி
3: நே பரதேசி,
2: பாபவே
3: பாபவே,
2: காசி
3: காசி.
2: அடுத்து 3வது, உடுத
3: உடுத,
2: பக்தி
3: பக்தி,
2: கனி
3: கனி,
2: உபதில்லக லேதா
3: உபதில்லக லேதா.
2: அந்த அணிலுக்கெல்லாம் கூட நீ வந்து தயவு பண்ணியிருக்கியே ஸ்ரீராமா, நீ எனக்கு வந்து தயவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அடுத்த சரணம், 4வது சரணம், சத்ருல மித்ருல
3: சத்ருல மித்ருல,
2: சமமுக
3: சமமுக,
2: ஜூசே நீ
3: ஜூசே நீ.
2: சத்ருவையும் மித்ருவையும் எல்லாரையும் நீ வந்து பாரபட்சம் இல்லாமல் சமமாக நீ எல்லாருக்கும் கருணை புரியறியே அன்னு சொல்கிறார். அடுத்து கடைசி சரணம், தரலோ
3: தரலோ,
2: நீ வை
3: நீ வை,
2: தியாகராஜு பை
3: தியாகராஜு பை.
2: லோகத்தில் ஃபுல்லாக நீ வியாபிச்சிருக்க நிறைஞ்சிருக்க, நீ வந்து எனக்கு தயவு பண்ணு, எந்துக்கும் நிர்தய எவருன்னாருரா, எனக்கு ஒன்றை விட்டால் வேற யாரு அப்படின்னு கேட்குற. அவ்வளோதான் 5 சரணம், தரலோ நீவை தியாகராஜு பை, அது லாஸ்ட் சரணம். ஹரிகாம்போஜியோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு கீர்த்தனை பாட

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல மீண்டும் இந்த அனுபலவியை பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தியாகராஜர் அவர்கள் இயற்றிய எந்துக்கு நிர்தய என தொடங்கிய பாடல். ராகம் அரிக்காம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி மாதவி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
5: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
6: என்ற சொல்லுக்கு முருகா.
4: தினந்தோறும் காலை 6:15
7: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
8: நிகழ் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 2வது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர் கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக்கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெற உள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு $500 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாளங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட்கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு $500 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதற்கு முன்பாக விளம்பரம்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு.

0: पेंशन योजना मोदी जी की तीर्माना
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.

நேர்களே, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சிக் கழகம் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்கத்தினுடைய திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலமாக மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்காக விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மண்புழு உரத்தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகை மூலமாக இம்மாதம் 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டிருக்கும். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் நீங்கள் செய்திகளை பார்க்கலாம். வெளியிடப்பட்டுள்ளது https://agri.py.gov.in என்ற தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

மற்றொரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் விடுத்துள்ள செய்தி. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களுடைய சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்காக 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கையாக செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தினுடைய சம்பந்தப்பட்ட உழவர் உதவிகளில் அறிவிப்புகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் ஆட்சேபனை எதன் இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம்.

0: நீங்களே இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் வேளாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் கே சந்திரிகா அவர்களின் உரை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தினுடைய தலைவர் விஞ்ஞானி முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: என்ன செல்வி, கையில நோட்டும் பேனாவோட கிளம்புறத பார்த்தா ஏதோ கூட்டத்துக்கு போற மாதிரி இருக்கே.
6: பரவாயில்லையே வள்ளி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான்.
5: நம்ம கடையில வந்து ஒரு பழசார் வாங்கி குடிச்சிட்டு போகலாம்ல, தெம்பா இருக்கும்.
6: ஆ, வள்ளி ஆசைப்பட்டுட்ட. சரி சரி, ஆனா எனக்கு நேரம் அதிகம் இல்லை. எந்த பழச்சாறு சீக்கிரம் போட முடியுமோ அதை போட்டு கொடு, நான் இப்படி உட்கார்றேன்.
5: தம்பி, அக்காவுக்கு ஐஸ் போட்டு தர்பூசணி பழசாறு எடுத்துட்டு வாப்பா. செல்வி, எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச நிலக்கடலை இருக்கு, உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் வரப்ப வாங்கிட்டு போ.
6: ஆகட்டும் வள்ளி.
5: அப்படியே எப்பவும் போல கூட்டத்துல சொல்ற விஷயங்களை நீ குறிப்பெடுத்து வச்சிருப்பல, அது எனக்கும் சொல்லிடு.
6: ஏன் வள்ளி, எத்தனை நாள் தான் இப்படி நான் குறிப்பெடுக்கிற விவரங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்குவ? நீயும் கூட்டத்துக்கு வரலாம்ல.
5: அதான் நீ அங்க சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறியே, அப்புறம் என்ன?
6: பிள்ளை, நான் எடுத்து வைக்கிற குறிப்பை தானே நீ தெரிஞ்சுக்கிற. ஆனால் அங்கே வர்ற வல்லுநர்கள் எல்லா விவரங்களையும் விரிவாக தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. நீ அங்கே வந்தனா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்ல.
5: இந்த செல்வி, பழசார குடி, நீ சொல்கிறது சரியாக தான் படுது.
6: அப்புறம் என்ன, உடனே கிளம்பு, கூட்டத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. அங்கே போய் எல்லா விவரங்களையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
5: ஆகட்டும் செல்வி. தம்பி, கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, இதோ செல்வி அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்.

0: நம்ம ஊர் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்களே.
1: நமக்கு தேவைப்படுற விவரங்களை எவ்வளவு தூரம்னாலும் போய் தெரிஞ்சுக்கிடணும் வள்ளி. இதோ விவரங்களை எடுத்து சொல்ல வந்துட்டாங்க பாரு.
0: ஆமா, இதோ வந்துட்டாங்களே. எதை பத்தின விவரம்லாம் சொல்ல போறாங்க?
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி.
2: நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிராக காணப்படுகின்றது. அது இல்லாத இது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது. குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய அளவு நம்ம மகசூல் எடுக்கலாம், அது மூலயமா நிறைய லாபம் ஈட்டலாம். ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம், இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம். அதுல நிறைய வகையான இடர்கள்னால வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதுல நோயினால எப்படி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. எப்ப வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம், அது நல்லா நம்மளுக்கு மகசூலை கொடுக்கும். சரி, இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டு அழுகல் நோய், மூணாவது பார்த்தோம்னா வேர் அழுகல் நோய், அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய், ரொம்ப கடைசியா பாக்குறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ், அதாவது பெயின் மூலமா பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்கா இலை புள்ளி நோய், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான். ஸோ இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முன்பருவ இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் இதில் பேர்லேயே வருது பாருங்க, அதாவது ரெண்டு காலம், அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும். அப்போ நம்ம

விதைச்சு ஒரு மாத கால இடைவேளை, அதாவது 30 45 நாளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை பூச்சினால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ, இப்போ நான் சொல்கிற அறிகுறி எல்லாம் உங்கள் செடியில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ணிடுங்க. முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த முன்பருவ இலை புள்ளி நோயில் இலைகளில் இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும். மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து பார்த்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை. அந்த செர்கோஸ்போரா அதுக்கு கால சூழ்நிலை காரணமாக அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளியாக வந்து உருவாக்கும், அப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காணப்படும். இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகளில் காணப்படும். அப்புறம் வந்து தண்டு, அப்புறம் காம்பு, இந்த மாதிரி நிலக்கடலை மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து முன்பருவ இலை புள்ளி நோய். அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். ஸோ இந்த பேர்லயே வருது பாருங்க, பின் பருவம். அப்போ நம்ம விதைச்சு 55 to 60 நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின் பருவ இலை புள்ளி நோய். குறுவை பருவத்தில் விதைத்த 55 to 57 நாள்ல இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து குறுவையில் பருவத்துல நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா, இலையோட மேற்பக்கத்துலயும் இருக்கும் அடி பாகத்திலயும் இருக்கும். இந்த நோயோட தாக்கம் அதிகமாகறப்போ என்ன ஆகும்னா, இலை வந்து காய்ந்து விடும். அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும். அப்படி உதிர்ந்து விழுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சானம் கண்டிப்பா இருக்கும். அந்த பூஞ்சானம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு, அதாவது நுண்ணுயிரியா இருக்கு. சரி, இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்துல வரும், இதுக்கு வந்து தனியா ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. நார்மலாவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவுல டெம்பரேச்சர் 20 degrees Celsius இருந்தாவே பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமாக இருக்கிறப்போ அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெக்னீஷியம் சத்து குறைவாக இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் காணப்படும். அடுத்து இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம இயற்கை முறையில நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரசாயன முறையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில் எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்தில் நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் தான் நம்ம அதிகமாகவே குறைக்கலாம். இப்போ நம்ம ஒரு காலத்தில் நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சிட்டோம், அடுத்த காலத்தில் நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, மாற்று பயிராக நம்ம பயிரிடலாம். இப்போ கம்பு, அப்புறம் சோளம் இல்லை எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு. நம்ம போன சீசனில் வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம், அதோட கழிவுனா இப்போ நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்தும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதில் இருக்கிறதுனால அது எங்கே உதிரும்னா மண்ணில் தான் வந்து உதிர்ந்துருக்கும். அப்போ அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலையும் இருக்கும், ப்ளஸ் வந்து அங்கே அந்த மண்ணிலையும் இருக்கும். அப்போ அந்த மண்ணில் இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும். அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்ணுறப்போ நம்ம அடிபாகத்தில் இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிற அந்த நுண்ணுயிரி அது என்ன ஆகும்னா மேலே வரப்போ 12 to 1 o'clock நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறப்போ, ஸோ வெப்பநிலை அதிகமாகிறப்போ அந்த நுண்ணுயிர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பூஞ்சானம் அது வந்து எளிமையான முறையில் கொல்லப்படும். இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை. மேலும் ரசாயன முறையில் எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பூஞ்சான கொல்லிகளாக 2 நம்ம பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 100 gram, அப்படி இல்லைன்னா மேங்கோசிப் 200 gram எடுத்து நம்ம 200 liters தண்ணியில் கலந்து தெளிப்பான் மூலமா தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில் வந்து அதாவது 1 acre பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம என்ன நோய் பார்க்க போறோம்னா, தண்டு அழுகல் நோய், வேர் அழுகல் நோய். ஸோ தண்டு அழுகல் அது பேர்லயே வருது பாருங்க, அதாவது அழுகின நிலையில இருக்கும். அதுவும் மெயினாக தண்டு பகுதி தான் மெயினாக வந்து அதில் அழுகின மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோயை காணப்படுது. தண்டு, தண்டுக்கு அடிப்பகத்தில் இருக்கிறது வந்து வேர். இப்போ நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சிறப்பவும் சரி, இல்லை ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குறப்போ நம்ம மண்ணில் நம்ம ஊற்றுறோம். மண்ணில் ஊற்றுறப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற்றுறதை வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும். அப்போ தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த செடியில் இருக்க மற்ற எல்லா பாகத்துக்கும் தேவையான தண்ணி இந்த சத்துக்களை அனுப்புறது தான் தண்டோட வேலை. இப்போ தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறியே கொடுக்கும், இந்த தண்டு அழுகல் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பச்சை கலரில் இருக்க

அந்த இலை வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். ஏன் மஞ்சள் நிறமாக மாறுதுன்னா ஒளி சேர்க்கை, பசுங்கணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமாக காணப்படும். அப்புறம் அதில் வந்து வர அந்த செடியில் உருவாகிற பூ உருவாகிறதும் சரி, இல்லை நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசாக செய்ய முடியாமல் எல்லாத்துலேயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லாத பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லை அப்படின்னா தண்டு அழுகி இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகிறப்போ தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா, அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அந்த தழும்பு உள்ளே இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும். அதுக்கு மேலே அந்த தண்டு அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் அதிகமாகிறப்போ வெள்ளை கலரில் பூஞ்சானம் இலைகள் மாதிரி மேலே வந்து உருவாகியிருக்கும். அந்த இலைகளுக்கு மேலே இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்கும். அதான் வந்து இந்த தண்டழுகல் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள். சரி, இந்த நோய் வந்துடுச்சு, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா ஒன்று அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்ணிலேயே இருக்கும், அந்த மண் மூலயமா பரவும். அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலை உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கு மேலே வந்து பூஞ்சானம் வளர்ந்துருக்குது நம்ம நல்லாவே பார்க்கலாம். சரி, இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மண்ணின் மேலே உள்ள கழிவுகள், அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிரில் நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபஸ்ட்டு அழிக்கணும். எப்படி அழிப்போம் அப்படின்னா கோடை உழவு இல்லை ரொம்ப ஆழமாக நம்ம உளுறப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து ரெண்டு முறையை பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம், அப்படின்னா உயிரி கட்டுப்பாடு அப்படின்ற முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரி கட்டுப்பாடு அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, பாக்டீரியா உயிரி கட்டுப்பாடுன்னு ரெண்டு வகை இருக்கு. அதில் பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சான உயிர் அது வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லையும் இருக்கும் இல்லை லிக்விட் ஃபார்ம்லையும் இருக்கும். இது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை மையத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே இது காணப்படும். அங்கே நம்ம போயிட்டு அந்த பவுடர் ஃபார்மில் இருக்க அந்த உயிரி கட்டுப்பாடு நம்ம வாங்கி ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் அதை நம்ம விதையோட நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைக்கலாம். இது ஒரு வகையான முறை. இந்த உயிரி கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம் 50 கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலான்னா விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்படி பண்றதுனால விதை மூலமா வரக்கூடிய நோய்கள், விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை. அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 500 kg பர் ஹெக்டர், ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுத்தையுமே கலந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வரணும்னா 500 kg பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம 500 kg அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம். அப்படி இடுறப்போ அதுல இருக்கிற இந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிடும். அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலான்னா கார்பன் டைசிம் இல்லைன்னா திரம், கார்பன் டைசிம் திரம் 3 கிராம் பர் கேஜி நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதில் நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம். அடுத்து வந்து வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம். தண்டழுகல் நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வேரழுகல் நோய். இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை வேரழுகல் நோய்க்கு தண்டழுகல் நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா வேரழுகல் நோய் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும். அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலரில் மாறும். அப்புறம் அந்த நிலக்கடலையோட விதை வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் அது மேலே பூஞ்சானங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வேரழுகல் நோயில் வேர் அதிகமாக பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிய முறையில் மேலே வந்து வந்துடும். இந்த வேர் பகுதியில் நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாம் ஒரு சக்தியாக இருக்கிற நிலக்கடலையில் ஒரு 50 நிலக்கடலையாவது இருக்கும். ஆனால் வேரழுகல் நோயில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில் பார்த்தோம்னா நிலக்கடலையோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கும், ஒரு 10 இல்லை 5 அப்படி தான் இருக்கும். மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா தண்டழுகல் நோய்க்கு என்னென்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேர்த்தி செய்கிறது, அது இல்லாத நம்ம தொழு உரம் இடுறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வேரழுகல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து மண்ணில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய். நிலக்கடலையில் இலையோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும். இப்படி வரதுனால இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது, இலை மற்றும் அதில் இருக்க பூ மற்றும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நோயோட அறிகுறி இலையோட அடிப்பாகத்தில் இருக்கும். அதே மாதிரி அதோட
மேல் பாகத்தில் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் பூஞ்சான வளர்ச்சி கொப்புள மாதிரி வந்து காணப்படும். சரி, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா காற்று மூலயமா பரவும். அப்படின்னா வந்து விதை மூலயமாவும் இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் பண்ணுறப்போ இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கலாம். அது

0: இல்லாத முன் பருவத்தில் வரும் நிலக்கடலையின் மூலம் நோய் தோன்றுகிறது. ஸோ நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு என்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குளோரோதாலோனில், அது 0.2% குளோரோதாலோனில், அப்புறம் மேங்கோசிப் 0.25% இந்த பூஞ்சான கொல்லி 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து தெளிப்பான் மூலமா நம்ம இலைகள் மேலே தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறதுனால இந்த துரு நோயுடைய தாக்கத்தை நம்ம எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். நோய் காரணிகள், அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள், முன்னாடி பார்த்தது நம்ம பூஞ்சையை பத்தி பார்த்தோம், இப்போ வந்து வைரஸ் பத்தி பார்க்குறோம். இந்த பூஞ்சையையும் வைரஸ் தான் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலையில் அதிக அளவில் பாதிப்பு பிளஸ் இழப்பு வந்து ஏற்படுத்துது. சரி, இந்த என்ன நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா முட்டு கருகல் நோய். ஸோ அது பேர்லேயே வருது பாருங்க, கருகல். அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகின மாதிரி இருக்கும். எதுனா முட்டு தான் அதிகமாக கருகின மாதிரி இருக்கும். அது இல்லாத இலைப்பகுதி பாதிப்படையும், அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே வந்ததுனால வந்து பாதிப்படையும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா இலைப்பேன், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலமா பரவும். சரி, இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறுவை சம்பா பருவத்தில் முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும். அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். ஸோ வருமன் காப்பதே சிறந்தது. நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி, நோய் வரத்துக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராமல் தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணுறது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராமல் தடுக்கலாம், நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம்.
1: என்ன புள்ள, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பற்றின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க நல்ல தெளிவாக எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா செல்வி, நிலக்கடலையில் என்னென்ன நோய் பிரச்சனைகள்லாம் நாங்கள் எதிர்கொள்கிறோமோ அதை தெளிவாக எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் அருமையாக தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: அப்படின்னா உனக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா?
2: ஆமாம், எங்கள் கழனியில் ஏற்படுற நோய்களை கட்டுப்படுத்த தேவையான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.
1: வள்ளி, அடுத்ததா தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க எடுத்து சொல்றாங்க, அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
3: கேவிகே வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. எங்கிட்ட வந்து மொத்தம் 14 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோ இல்லை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து மில்லட்டு, இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனை மரங்கள் ஜாஸ்தி. இந்த பனை மரங்களில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிற சம்மந்தமாக வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நிறையா தொழில் முனைவோரை வந்து உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீன் மதிப்பு கூட்டுதல் பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டங்கிறதுனால வந்து மீன் உற்பத்தி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் வந்து மீன் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மணியல் எக்ஸ்பர்ட், மணியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த கேவிகே ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பொது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஐசிஆர் வந்து ஒவ்வொரு கேவிகேக்கும் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள். ஸோ ட்ரைனிங் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் உண்டு. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் வந்து விவசாயிகள் வந்து இங்கே நம்ம வேளாண் அறிவு நிலையத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் போம். அது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங்காக இருக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். இது மாதிரி இப்போ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுல கண்டினியூஸாக ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ FLE அப்படிமோ அப்புறம் OFTமோ. ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப மதிப்பீடு அப்படிங்கும், ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிமோ, ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். இதில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள், இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து விவசாயியோட அவங்க ஓன் நிலத்திலே வந்து போய் பரிசோதித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஐசிஆரோ இல்லை வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுது, நம்ம லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து அசஸ் பண்ணுவோம். அந்த தொழில்நுட்பம் நம்ம விவசாயிகளுடைய தேவையிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து ஐசிஏட்லேருந்து எடுத்து வந்து இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்து வந்து அதை நம்ம நிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம விவசாய நிலத்தில் டெஸ்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். இது ஒன்று முக்கியமானது. அடுத்த முக்கியமான மேண்டேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்க முன்னணி செயல் விளக்கம், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட முன்னேறிய சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி காட்டுதல், அது

மகசூல் கிடைக்கிற விஷயத்தை வந்து மற்ற விவசாயிகளை கூப்பிட்டு வந்து நாங்கள் காமிப்போம். இந்த பாருங்கள், இந்த விவசாயி இந்த தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணார், அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம நல்ல மகசூல் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையில் வந்து அங்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஒன்று இன்னொரு என்னன்னாக்கா, அந்த FLD அந்த முன்னணி செயல் விளக்கம் நடைமுறைப்படுத்தின விவசாயி வந்து அவரும் அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவார் மற்ற விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், இது மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்க ரெடி ஆயிடுவாங்க மென்டலி. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடைமுறைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ICR கொடுத்துருக்க மேண்டேட். இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிமோ. இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பெண்களோட பங்களிப்பு இன்னும் விவசாயத்தை அதிகமாக அங்கீகரிக்கப்படலை, அதனால் வந்து ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தனி டார்கெட்டாகவே அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு அஸ் பர் ICR கைட்லைன்ஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து கிராமப்புறத்து இளைஞர்கள். கிராமப்புறத்து இளைஞர்கள்னு சொல்கிறப்ப தூத்துக்குடி KVK ஸ்கேடு வேளாண் அறிவிலேருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுது, மிகவும் பெருமைப்படுது. ஏன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் 1. டாரி Zone 10 72 KVK இருக்குது. நாங்கள் எவ்ரி இயர் இது மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த ட்ராப் அவுட் ஆன பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து, ஸோ விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த துறைகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத, என்னென்ன ஸ்கில்ஸ் டெஃபிஷியன்சி ஆர் லேக்கிங் இது மாதிரி பசங்கள்கிட்ட இருக்குது அவங்க தேவை அறிஞ்சு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூலமாக விவசாயியோட பொண்ணோ பையனோ இருந்தாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒரு கூடுதல் வருமானம் அவங்க ஃபேமிலி கிடைக்கும், இது மூலமாக வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், அது மேம்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து இப்போ ரூரல் யூத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே ஈக்குவல் ஃபோக்கஸ் வந்து பண்ணை மகளிருக்கு கொடுக்குறோம், விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வேளாண் ஆலோசனைகள், ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ் அப்படிமா, பயிர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, மண் மேலாண்மை, உர மேலாண்மை, இது சம்மந்தமான நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஃபீல்டு விசிட் போவோம், டயக்னோஸ்டிக் ஃபீல்டு விசிட் போவோம். ஸோ அங்கே போய் என்ன பயிர் செய்கிறாங்க, அதில் எது மாதிரி பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மண் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மற்றும் அவங்களுடைய இடுபொருள்கள், உரம் போடுறதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன உரம் போடுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, இயற்கை உரம் போடுறாங்களா, செயற்கை உரம் போடுறாங்களா, இது மாதிரி இப்போ இரிகேஷன் சோர்ஸஸ், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா அவங்களுடைய தேவைகள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து தோட்டக்கலை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனானா வந்து ஒரு மேஜர் கிராப், more than 8,000 hectares வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். பனானா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஈகோ சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி KVK வந்து நிறைய நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்களெலாம் சேர்ந்து NRCB நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், ஸோ பனானா க்ரோயர்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட் ஆகணும், அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் இருக்குது, பனானாவில் வந்து ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்லை. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பனானா மைக்ரோ நியூட்ரியன்ட், பனானா ஸ்பெஷலுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லினோ பாதிப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை, ஸோ இந்த இப்போ எல்லினோனால் வந்து வறட்சி, உபர்நிலை, சலினிட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிஜென்சி பிளான்ஸ், கண்டிஜென்சி பிளான்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டு, ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஜென்சி பிளான் போட்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து எல்லினோட பாதிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக வேளாண் இயந்திரமயமாக்கல், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் தொழில்நுட்பங்களை நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மெயினாக வந்து நம்ம மலையியல் துறை விஞ்ஞானி வந்து மீனில் வந்து மதிப்பு கூடுதல் சம்மந்தமாக தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூடுதல் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி, அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொதியிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது எல்லா வகையிலுமே வந்து நம்ம ஹோம் சயின்டிஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் FPO

0: ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து நம்ம கேவிகே மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் டைரெக்டாக வான்மலை, கதிரொலி மற்றும் பெருந்தலைவர் வாழை எஃப்பிஓ, இந்த மூணு எஃப்பிஓக்குமே வந்து டைரெக்டாக ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் அவர் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், ஆர் வி கேன் சே டெக்னாலஜிக்கல் பேக் ஸ்டாப்பிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாடு, ஸ்கேடு வேளாண் அறிவு நிலையம் வந்து பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ இது மூலமாக வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணை மகளிர் மற்றும் இந்த ரூரல் யூத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் விரிவாக்கம், ஸோ ஆல் சோசியல் மீடியா அண்ட் ஐசிடி டூல்ஸ், மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செயல் விளக்க அலகுகள், ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 டெமோ யூனிட்ஸ் இருக்குது. 30 டெமோ யூனிட்ஸ் இங்கே ட்ரைனிங் வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கூட்டு போய் காமிப்போம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஒர்க் இன் அ கன்வர்ஜென்ஸ் மோட் டு அச்சீவ் அவர் டார்கெட்.
1: என்ன வள்ளி, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை பற்றி அந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல
2: செல்வி. இந்த விவசாயம் சார்ந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்கிறேன்னு என் கடைக்கு வரவங்க நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் இந்த கேவிக்கையில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நானும் விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் இங்க பயிற்சிகளை எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இங்க வந்ததுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா செல்வி, கிளம்புவோம்.
1: வாப்பில கிளம்புவோம்.
2: அட, நீ நோட்லயும் குறிப்பெடுத்து வச்சுக்கிறல்ல, நல்ல விஷயம். இனி நானும் இது போல கூட்டத்துக்கு வரும்போது நோட்டும் பேனாவும் கொண்டு வந்துடுறேன்.
1: அட, அப்படின்னா இனிமே கூட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்க. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
5: நீ கில்லாடி தான் போ.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எழுதிய கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக ஊடக பதிவில், மனித குலத்தை வடிவமைத்தல், சுதந்திரமான சிந்தனை மற்றும் ஆர்வத்தை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் புனிதமான பணியாக கற்பித்தல் என்பதை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பாரம்பரியம், அறிவியல் கண்ணோட்டம்,

0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்ல மனிதர்களாக மாணவர்களுக்கு வழிகாட்டுமாறு குடியரசுத் தலைவர் ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தரமான கல்வியின் மூலமே வளர்ச்சியடைந்த பாரதம் சாத்தியமாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர், தனது ஆசிரியர்களை மதிக்கும் சமூகமே முற்போக்கமான சமூகம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள சம வாய்ப்பு என்னும் லட்சியத்தை நினைவாக்குவதற்கு கல்வியே பயனுள்ள வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். கல்வெட்டுகள் மற்றும் கடல்சார் வர்த்தகம் போன்ற பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலும் ஆய்வு செய்வதிலும் இந்தியா அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வரலாற்று பரிசு வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசினார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகிர்ந்துள்ளார். இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், கற்போருக்கு வழிகாட்டுவதில் ஆசிரியரின் முக்கிய பங்கை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். இத்தனை செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த 2026 குறித்த இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேரடி வரை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஆப்பில் திரையசை கேட்கலாம். திரையிசை தொடர்கிறது.

நேரில் கேட்ட அந்த திரைப்பட பாடல் அரண்மனைக்கிளி படத்திலிருந்து வந்தது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:07:36 ஆகிறது. நாயர்களே, நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரேசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அமராவதி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஜானகி.

நேரம் 8:12:49 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரையசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, நியூஸ் அண்ட் அராப்பில் திரையசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையசையில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு பாடல். ஆம் நேர்களே, உழவன் பட பாடல்.

நேரம் 8:18 நிமிடம் 5 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நியூஸ் ஆன் அராப்பில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் எடுத்து ஒழிக்க வருகிறது முதல் மரியாதை படத்திலிருந்து ஒரு பாடல். ஒழிக்கும் குரல்கள் மலேசிய வாசுதேவன், ஜானகி.

0: திரையை செயல் அடுத்து வருகிறது சின்ன கவுண்டர் படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: ஊர் கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, அரி கண்ணு, நோய் கண்ணு, நொண கண்ணு.

நேரம் 8:27. 12 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, திரையிசையினே நியூசான் அராப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் அகழ்விளக்கு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி சைலஜா, கே ஜே யேசுதாஸ்.

நேரம் 8:31:56 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது திரை இசை நிகழ்ச்சியினை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை 8:32:10 அடுத்த பாடல். இதை உங்களுக்காக தாவணி கனவுகள் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக SP பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்கள். இதோ

இனிய இரவு வேளையில் அற்புதமான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நியூசானர் ஆப்பில் திரைசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் திரைசித்தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இதோ மெட்டி படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல் உமாராமணன், இளையராஜா.

நேரம் 8:42 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை நியூஸ் ஆன் அராபில் திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் ஒலிக்கிறது உங்களுக்காக குரல்களாக.

நேரம் 8:46, 20:00 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரையிசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசையாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. 1815 KHz ப்ரோக்ராம். நேர்களே, நிகழ்ச்சியில் திரையிசையில் அடுத்து வருகிறது கடலோர கவிதைகள் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது பி. சேச்சந்திரன், ஜானகி குரல்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரையில் SP பாலசுப்ரமணியம், ஜானகி, குரல்களில் பொன்னுமணி படப்பாடல்.

0: இதுவரை இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசியக்கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி 2026 குறித்த இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். தரமான கல்வியின் மூலமே வளர்ச்சியடைந்த பாரதம் சாத்தியமாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர், தனது ஆசிரியர்களை மதிக்கும் சமூகமே முற்போக்கான சமூகம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது அரசியலில் பொறிக்கப்பட்டுள்ள சமவாய்ப்பு என்னும் லட்சியத்தை நினைவாக்குவதற்கு கல்வியே பயனுள்ள வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எழுதிய கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகிர்ந்துள்ளார். இத்தொடர்பாக அவர் சமூக ஊடக பதிவில், மனித குலத்தை வடிவமைத்தல், சுதந்திரமான சிந்தனை மற்றும் ஆர்வத்தை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் புனிதமான பணியாக கற்பித்தல் என்பதை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பாரம்பரியம், அறிவியல் கண்ணோட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்ல மனிதர்களாக மாணவர்களுக்கு வழிகாட்டுமாறு குடியரசுத் தலைவர் ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். கல்வெட்டுகள் மற்றும் கடல்சார் வர்த்தகம் போன்ற பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலும் ஆய்வு செய்வதிலும் இந்தியா அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வரலாற்று பரிசு வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசினார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், கற்போருக்கு வழிகாட்டுவதில் ஆசிரியரின் முக்கிய பங்கை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் ஆகிய நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தொடர்ந்து திரைசி தொடர்கிறது.

ஒலித்தது எங்கு தம்பி படப்பாடல். நேரம் 9:35:32 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, திரையிசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல்

ஒலித்த குரல்கள் சித்ரா உமாரமணன் இடம்பெற்ற படம். புதுநெல்லு புதுநாத்து. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:41 ஆகிறது. நேர்களே, நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரையசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:10 வரை திரையசை கேட்டு ரசிக்கலாம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் உறவை காத்த கிளி படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கிறது ஜானகியின் குரல்.

ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:50:46 ஆகிறது. நேர்களை நியூஸ் ஆன் ஆப்பில் திரைசி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல்

ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். புன்னகமன்னன் படத்திலிருந்து ஒளிபரப்பானது 9:55 19 நொடியில் இணைந்து புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரை இசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஆம் நேர்களே, இது நியூஸ் ஆன் ஆராப்பில் திரை இசையாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன் குரல்களில் இணைந்த கைகள் பட பாடல்.

நேரம் 10 மணி. நியூஸ் ஆன் ஆப்பில் திரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல். புது மனிதன் படப்பாடல்.

பத்து மணி 22 நிமிடம் 43 நொடியாகிறது. நியூசான ஆப்பில் திரையசையாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. கும்பகர தங்கையா படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல்கள் மலேசிய வாசுதேவன், கே சித்ரா.

10:28 திரைசீல் அடுத்து வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படப்பாடல்.

கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானு தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா ஏ தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமாம் அட தஞ்சாவூர்

0: கொண்டாட்டம்மா. பிப்பி பிப்பி பிப்பி டும் டும் டும் டும் பிப்பி பிப்பி டுடும் டுடும் டுடும் டுடும் டும் டும் டும்.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு

ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் படம் ஷாமுண்டி. அடுத்து வருகிறது சேரன் பாண்டியன் படப்பாடல். ஒலிக்கும் குரல் கே ஜி யேசுதாஸ்.

நேரம் 10:46 நிமிடம் 20 நொடியாகிறது. நியூஸார் இணையப்பில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:46 நிமிடம் 30 நொடியில் அடுத்த பாடல்.

இதுவரை இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி 2026 குறித்த இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது திரையிசை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டு சித்தீர்கள் திரை இசையை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:04. தொடர்வது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம் சூரிய ஒளி ஒரு வரம், வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. செய்தி மலர். புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் பங்கேற்ற மீன்வள உள்கட்டமைப்புகளின் தொடக்க விழா குறித்த நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ, பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கி செய்தியில் திரு இடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதஸ்வரத்தை கேட்கலாம். வில்லியனூர் பி குமார் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை இதில் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் கங்கைகண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது இடம்பெறும் தாளம் மிஸ்ர திருப்படை தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10

பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல். டாக்டர் சிட்டிபாபு அவர்களுடைய வீணை இசையினை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு காலக்கண்ணாடி நாடகம், எழுதியவர் ஆர்.பி. விசேஷ், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாசவாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கணித வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி, புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே. பஞ்சாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசேந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி மதகடிப்பட்டு பிஎம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம். 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீதவானிலை,

பத்து மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபாவில் என்ஆர் பிரசாந்த் அவர்களுடைய பாட்டு. படைப்பு ஆகாசவாணி மைசூர், நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அவர் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.